0: ஆத்ம விசுவாசத்தை கட்டி எழுப்ப விட்டுதலையோடு வாழ கத்தர் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு 5 வயதான சோசரிக்கையும் கற்றுக் கொடுத்த உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் கத்தர். உங்களையும் உங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களையும் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் பிறகு இந்த சமாஜத்தில் கூறுவேன். நன்றி சிஸ்டர்.
1: ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
0: அருமையான வார்த்தையை வெளிச்சம் உண்மையிலேயே நீ ஆழமாக தொட்டது. நான் இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த தேவன் அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்த தேவன் சர்ப்பங்களின் தேர்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்தார். லூக்கா 10:19 வசனத்தின் அடிப்படையில் அந்த அதிகாரத்தை பெற்று நானும் நீங்களும் எந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை ஜெயிக்கிறது நம்முடைய பயணக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ள நாங்கள் ஜெயித்து வாழணும். அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தி வித்தியாரை அமைதியார் என்று சொல்லணும், ஜெயிக்கணும். ஏண்டா ஜெயத்தின் தகப்பன் தான் நம்மோடு இருக்கிறார் சர்வ வல்லவர். அறியான வார்த்தை அது கல்லறையாயிருந்தானே, கண் காணாத மனுஷன் காணாத இருந்தான அவர் காண்கிறது அவனாயிருக்கிறார். அந்த வனாந்திரமா இருந்தான, வயல்வெளியா இருந்தான, வட்டாந்திர இருந்தானே, எந்த சூழ்நிலையா இருந்தானே, எல்லாவற்றையும் காண்கிறதவன் நம் தேவன், சர்வ வல்லமை உள்ளதவன், அதிகாரம் தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். இந்த வார்த்தையை உண்மையிலே எனக்கு ஆசீர்வாதம் இருந்தது. இன்னும் ஆழமாக கற்றுக் கொடுத்தது அநேக பாடங்களை கற்றுக்கொண்டு நீங்களும் கற்றுக்கொள்ளும்படி கத்திரினால் பேசியிருக்கிற உங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், ஜெயமெடுத்து வாழட்டும், அதிகாரத்தை பயன்படுத்தட்டும். இன்னும் ஆழத்தை அறியாதவர்கள் ஆழத்திலே கொண்டு போய் தங்கள் படகை செலுத்தி அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய கத்திரியை செய்வார்கள். இதுவே நமக்கு விழுந்த சுவிசேஷ பாரமாகும். அனுப்பி கொடுங்கள், கத்திர நாம் மகிமைப்படும். ஆமீன். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். உங்களோட பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். ஜெயராஜ் அவர்கள் இணைப்பில் இருக்கும் ஊழியக்காரை அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பாஸ்டர் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாக இருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து
2: வாருங்கள். பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலவெளியில மகிமைப்படுவதாக. நல்ல அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆண்டு செய்தால் தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி இருக்கிறங்களில கண்களை மூடி ஆண்டுடைய பாதத்திலே நம்ம ஜெபிக்கலாம். கிருபியுள்ள தகப்பனே, இந்த நல்ல காலவெளிக்கு நன்றி. இந்த காலவெளியிலும் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. குறிப்பாக இந்த சங்கமானொலியில லைவில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ மக்களோடும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. உங்களுடைய நாம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒரு வாசனத்தை தியானிக்கலாம். ஆதியாகமம் 18:18. ஆதியாகமம் 18:18. ஜெனிசிஸ் சாப்டர் 18:18. ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். கௌனிங்க, யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் இந்த ஆபிரகாம் கூட கத்தர் பகிர்ந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சர்வ வலிமையுள்ள தேவனாய் கத்தர். ஸோ அவரு ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனோட நான் செய்ய போகிறத அவனுக்கு மறைக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உண்மையாலுமே ஆபிரகாம் கர்த்தருடைய பார்வையில வெளியேறப்பெற்ற ஒரு மனுஷன், வெளியேறப்பெற்ற ஒரு பாத்திரம். இன்னைக்கும் ஆண்டவர் இந்த தேசத்துல உங்களை என்ன கர்த்தரை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்துக்காக கர்த்தர் நம்மளை நம்புறாரு அப்படிங்கிறதான் உண்மை. ஒருவேளை கனடாவில் இருக்கலாம், இலங்கையில் இருக்கலாம், நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஆண்டவர் அந்தந்த நம்மளை வைத்திருக்கிற தேசத்துக்காக கர்த்தர் உங்களை என்னையும் நம்புறாரு அப்படிங்கிறதான் 100% உண்மை. இங்க ஆண்டவர் ஒரு மனுஷனை நம்புறதுக்கு எந்த தகுதியின் அடிப்படையில ஆண்டவர் ஆபிரகாமை நம்புறாரு அப்படி யோசித்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு பெரிய தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, பல விஷயங்கள் தகுதியா பார்த்திருக்கலாம், ஆனா இது ஆபிரகாம் கிட்ட ஒரு காரியம் இருந்தது. ஜெபிக்கிற ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனாய் இந்த ஆபிரகாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஜெபிக்கிற ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனாய் இந்த ஆபிரகாம் இருக்கிறத பார்க்கிறோம். அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டருடைய நாம ஐயப்படட்டும், ஆண்டவர் இங்க ஒரு காரியத்தை தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு சோதோமினுடைய பாவம் எலும்பினது நிமித்தம் ஆண்டவர் சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தீர்மானம் எடுத்துட்டார். சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கணும்னு தீர்மானம் எடுத்தப்போ கவுனிங்க, யாருமே அந்த இடத்துல என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பட்டணத்தினுடைய அழிவுக்காக திறப்புல நிக்கணும், ஆண்டருடைய பாதத்துல வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே என்ன செய்யவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முடிவெடுக்கவே இல்லை. ஒரு பாரம் அவங்களுக்குள்ள என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா வரவே இல்லை. நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அந்த பட்டணத்துல, நிறைய ஆட்கள் இருந்தாங்க, நிறைய மனுஷங்க இருந்தாங்க, இவன் நிறைய ஆண்கள், நிறைய பெண்கள், நிறைய வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனா அந்த பட்டணத்துல யாருக்குள்ளேயுமே வராத ஒரு மிகப்பெரிய பாரம், ஒரு மிகப்பெரிய தூண்டுதல் யாருக்கு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாமுக்கு இருந்ததை பார்க்கிறோம். கவுனிங்க, முதல் முறை வேதாகமத்துல முதல் முறை ஒரு மனுஷன் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறத பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் ஒரு முறை மாத்திரம் பேசுறேன், உமக்கு கோபம் வராம இருப்பதாக அப்படின்றார். ஒரு முறை மாத்திரம் பேசுறேன்ப்பா, உமக்கு கோபம் வராம இருப்பதாக அப்படின்னு கேட்கிறார். கவுனிங்க, இங்க நம்ம பார்க்கும்போது 18-ம் அதிகாரத்துல வசனம் 24 ஆரம்பிக்குது. பட்டணத்துக்குள்ள ஒரு வேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவரோட பேச ஆரம்பிக்கிற ஒரு மனுஷன் இன்னைக்கும் நம்ம ஜெபித்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இன்னைக்கு சபைகள், ஊழியங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தேசம் அழிவு நிமித்தம் சீரழிந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடுகிறேன். அந்த வசனம் முடிக்கும் போது சொல்லுது, ஒருவனையும் காணேன் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு ஜபங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜபங்கள் எப்படிப்பட்டதா மாறிப்போச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு சுயநலமான ஜபமாக தான் மாறிடுச்சு. ஆண்டவரே, என்ன ஆசீர்வதி, எனக்கு வீடு வேணும், கார் வேணும், நல்ல லக்ஸூரியான லைஃப் வேணும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, இந்த அற்புதத்தை செய்யுங்க, இந்த அற்புதத்தை செய்யுங்க அப்படிங்கிற ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா பெருகிடுச்சு. ஆரம்ப நாட்களில் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், சபைகளுக்கு இருந்த ஆட்கள் கூட இன்னைக்கு அதிகமாக என்ன செய்யறவங்களா இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெபம் அப்படின்னு சொன்னால் சபைகளுக்கு கூட என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா, கூட்டம் யாரும் வர்றதில்லை. ஜெபிக்கிறோம், 12 மணி நேரம் ஜெபம், உபவாச ஜெபம், காத்திருக்கிற ஜெபம் அப்படின்னு சொன்னால் யாரும் வர்றதில்லை. சும்மா நம்ம ஒரு வார்த்தை போட்டோம்னு வைங்களேன், நோட்டீஸில் தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு அப்படின்னு போட்டா ஜனங்க கூட்டம் கூட்டமா என்ன செய்யறாங்கன்னா ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாத பெறுவலா அப்படின்னு போட்டா ஜனங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா குடும்பமா வர ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஜெபம் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்ததுன்னா இங்க அப்படி நடக்கிறது உண்டு. தமிழ்நாட்டுல வழக்கமா வருகிற ஜெபிக்கிற சில சகோதரிமார்கள் தான் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஜபத்துல உட்காரத பார்க்கிறோம். இன்னைக்கு ஜபங்கள் சுயநலமான ஜபங்களா மாறி போன நாட்களில ஆபிரகாம் ஒரு மனுஷன் எழும்பி ஆண்டுடைய பாதத்துல போராடுகிறார். ஆண்டவர், பட்டணத்துக்குள்ள ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பாருங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அந்த 50 நீதிமான்களோட நீங்க அழிச்சிருவீங்களோ அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிற அந்த நீதிமான், ஆண்டவர் அடுத்து பார்க்கிறோம், 28-ம் வசனத்துல வாசிக்கிறோம், ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 50 பேரின் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், 45 நீதிமான்களின் நிமித்தம் அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை. 10, 50 ஆரம்பிச்சு அப்படியே கம்மி பண்ணி கம்மி, ஆண்டவரே அப்பா நீங்க அழிப்பீரோ அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வருகிற மனுஷன் இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 32-ம் வசனத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம், 18:32, அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராம இருப்பதாக நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே கண்டாலே என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. மேல் வசனம் சொல்லும் போது சொல்றார், ஆண்டவரே உமக்கு கோபம் வராம இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆபிரகாமுக்கு நல்லா தெரியுது, நம்ம பேசுறது ஆண்டவருக்கு என்ன செய்யணும் கேட்டா கோபம் வரும் அப்படின்னு நினைக்கிறார். கோபம் வந்துருமோ அப்படின்னு நினைச்சு கூட பேசுறார். முதல் முறை இந்த வார்த்தைய ஆபிரகாம் அந்த இடத்துல பதிவு பண்றத பார்க்கும். வேதத்துல யாருமே சொல்லாத ஒரு காரியத்தை ஆபிரகாம் கத்தருக்கு முன்னாடி சொல்றத பார்க்கிறோம். நான் பேசுறது நிமித்தம் உமக்கு கோபம் வராமல் இருப்பதாக, நான் பேசுகிறது நிமித்தம் உமக்கு கோபம் வராமல் இருப்பதாக அப்படின்னு சொல்லி. இந்த ஆபிரகாம் எதுக்காக ஜெபிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்காகவோ தன்னுடைய தேவைக்காகவோ தன்னுடைய பிள்ளைகளுக்காகவோ தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காகவோ அப்படி ஜெபிக்கல. சோதோம் கொமோரா பட்டணம் காக்கப்படணும், சோதோம் ஜனங்கள் காக்கப்பட்டணும், ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேரால் நம்ம சொல்ல முடியும், நான் அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஆண்டவர் நம்புகிற ஒரு பாத்திரமானா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி எனக்குள்ள வேணாண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஆபிரகாம நம்பினார். ஆபிரகாம் கர்த்தருக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமா இருந்தார். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடமொழி, ஒரு செல்ல பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்கணும்னா, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், என் பிள்ளை ஜெபிக்கிறவன், எனக்கு முன்னாடி நிற்கிறவன் அப்படின்னு சொல்லி. அந்த வசனம் கடைசி வசனம் சொல்லும் பாருங்க, 33:18 அதிகாரத்துல 33 வசனம் ரொம்ப அழகா சொல்லும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் இந்த வார்த்தை. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார், ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான் அப்படின்னு பார்க்க. அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எவ்வளவோ சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தரை சந்திப்பதற்கு, கர்த்தரோடு பேசுவதற்கு அப்படின்னு ஒரு இடம் ஆபிரகாமுக்கு இருந்தது, ஒரு இடம் ஆபிரகாமுக்கு இருந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய இருதயத்துல கர்த்தரோடு சந்திப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்தா மாத்திரம் போதுங்க, அழகாக ஆண்டவர் நம்மோடு என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா பேச ஆரம்பிப்பார். அழகாக ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். உங்களோடு என்னோடு கூட அழகாக ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். நான் சொல்றேன், நம்ம ஏறெடுக்கிற ஜபத்திற்கு ரொம்ப வேல்யூ உண்டுங்க, நம்ம பண்ற ஜபத்துக்கு ரொம்ப வேல்யூ உண்டு. ஆண்டவர் ஜபத்தை அப்படியே கேட்பார், ஆண்டவர் ஜபத்தை அப்படியே கேட்பார். நான் சொல்ல முடியும்னா, ஆண்டவர் நம்மளை தான் நம்புறார். இந்த தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக, தேசத்தினுடைய மறுரூபத்துக்காக, அது என்னுடைய விசுவாசம். ஆண்டவர் நம்மளை தான் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா நம்புறார். அன்னைக்கு ஆபிரகாம கர்த்தரை நம்பினார். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், இந்த பட்டணத்துக்காக ஆண்டவர் நம்புகிற ஒரு பாத்திரம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்புகிற ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நீங்களும் நானும் தான். இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல அதே நம்பிக்கை, அதே உத்தரவாதம் உள்ளவர்களா இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு முன்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை ஆபிரகாம் கேட்டார் பார்த்தீங்களா, ஆண்டவரே இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் நான் பேசுறேன், உங்க கோபம் வராம இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்லி ஆண்டவர் கேட்டார் பாருங்க. கட்டாயம் ஆண்டவர் இன்னும் 10 முறை பேசியிருந்தாலும் ஆண்டவர் கோபப்பட்டிருக்க மாட்டார். ஏன்னா இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபம். ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆபிரகாம். இன்னைக்கும் ஸ்டில் நவ் இன்னைக்கும் ஆண்டவர் உங்களுடைய முழங்கால, என்னுடைய முழங்கால ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களை, உங்களுடைய வருகைய ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் ஒரு மனுஷனை ரொம்ப ஆசையோடு எதிர்பார்த்தார்னா அது அவரோடு நேரத்தை செலவிடுகிற ஒரு ஒரு ஒரு காரியம், அவரோடு கூட பேசுகிற ஒரு நேரத்தை ஆண்டவர் இன்னைக்கும் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அடுத்து வேதத்துல நிறைய மனுஷங்க இருந்தாங்க, ஜபத்திற்கு அடையாளம் நிறைய மனுஷங்க இருந்தாங்க. அதுல இன்னும் ஒரு மனுஷிய காட்டி கொடுத்து ஆண்டவருடைய பாதத்துல நம்ம ஜெபிக்கலாம். இங்க ஆபிரகாம் ஜெபிக்கிறார், ஆபிரகாம் ஜெபிக்கிறார். அதே சமயத்துல வேதத்துல வாசிக்கிறோம், எஸ்தர் குறித்து, எஸ்தரை குறித்து பார்க்கிறோம். எஸ்தர் 4:16 வசனத்துல நான் வாசிக்கிறோம். எஸ்தர் 4:16 அதுல ஒரு வார்த்தை சொல்லப்படுது பாருங்க, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி, இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் நம்ம, சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். இங்க கவனிங்க, ஒரு ஆண் கிடையாது, ஒரு பெண், எஸ்தர் ராஜாத்தி ஒரு பெண். எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க ஒரு காரியத்தை, நான் என்ன செய்யறேன்னா சூசானில் இருக்கிற என்னோடு இருக்கிறவங்களை கூட்டி நான் என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா, அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் நான் ஜெபிக்கிறேன். என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சட்டம் இருக்குது, ராஜா கூப்பிடாம யாருமே என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்றக்கூடாது. ஆனா எஸ்தர் ஒரு காரியத்தை சொல்றேங்க, நான் சட்டத்தை நான் மீறுறேன் அப்படின்னு சொல்ற. சட்டத்தை நான் மீறுகிறேன், அந்த சட்டத்தை மீறுறதுனால என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, என் ஜனத்திற்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு நம்ம சொல்றோம், பெண்களா இருக்கிற நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பலவீனமானவன், பெண்கள்னாவே பலவீனமானவங்க, என்னால முடியாது, ஒரு ஆண் செய்யற காரியத்தை ஒரு பெண் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த இடத்துல நான் சொல்றேன், எஸ்தருடைய நாட்களில கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்குள்ள ஆண்கள் செய்ய முடியாத காரியத்தை ஒரு பெண்ணாகிய, அடிமையாய் கொண்டு போகப்பட்ட பெண்ணாகிய எஸ்தரால சாதிக்க முடிஞ்சதுன்னு சொன்னா, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களாலையும் கட்டாயம் என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, சாதிக்க முடியும், சாதிக்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு காரியம் இருந்தது, தேவ சமூகத்துல ஜெபிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் எஸ்தருக்குள்ள இருந்தது. இன்னைக்கு நம்ம ஜெபங்கள் எப்படிப்பட்டதா மாறணும்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமானதா அல்ல, வைராக்கியம் உள்ள ஜெபங்களா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற ஆரம்பிக்கணும். அங்க யாருமே சொல்லல நீ ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இது எஸ்தர் மொர்தெகாய்க்குள்ள ஜனங்களை குறித்த ஒரு பாரம் எழும்ப ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே எப்படி ஜெபிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நல்லா தெரியும் இந்த எஸ்தர் அதிகாரங்களை வாசிட்டு வரும்போது, ரெண்டு பேருமே தங்களுடைய ஜீவனை பணையம் வச்சுதான் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருக்காக இன்னைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஜெப வாழ்க்கை நமக்கு வேணுங்க. ஏதோ சாதாரணமா ஜெபிக்கிறது அல்ல, வைராக்கியம் உள்ள ஜெபம், வைராக்கியம் உள்ள ஜெபம் நமக்கு வேணும். அங்க கோபம் வராம இருப்பதாக அப்படின்னு ஆபிரகாம் ஜெபம் பண்ணார். ஒருவேளை நான் திரும்ப சொல்றேன், இன்னும 10 முறை பேசியிருந்தாலுமே ஆபிரகாம் மேல கத்தருக்கு கோபம் வந்திருக்கார். உண்மையாலுமே ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பார். அதே சமயத்துல இங்க எஸ்தர் ஜெபிக்கிறாங்க, நான் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துல போறேன், செத்தாலும் நான் சாகிறேனார், சாக ஆண்டவர் விடவே மாட்டார். எந்த காரியத்தையுமே ஜெபித்து சாதித்தவங்க தான் உண்டே ஒழிய ஜெபித்து தோத்து போனவங்க இல்லை. ஏன்னா நீங்களும் நானும் ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள் தோல்வி கடையாளம் இல்ல, ஜபம் என்னைக்குமே ஜெயத்து கடையாளம், ஜபம் என்னைக்குமே தோத்ததுக்கு அடையாளமே இல்லை, ஜபம் என்னைக்குமே ஜெயத்து கடையாளம். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், உங்களுடைய என்னுடைய ஜபத்திற்கு ஒரு வேல்யூ உண்டுது. நான் சொல்றேன், உங்களுடைய ஜபம் என்னுடைய ஜபம், உங்களுடைய கண்ணீர் என்னுடைய கண்ணீருக்கு ஒரு வேல்யூ உண்டு. இன்னைக்கு நம்ம ஏறெடுப்போம், ஆண்டவரே தேசத்துல ஒரு மறுரூபத்தை நான் பார்க்கணும், தேசத்துல ஒரு எழுப்புதலை நான் பார்க்கணும், ஆண்டவரே தேசத்துல ஆண்டவரே நாங்க எதிர்பார்க்கிற ஒரு கிரிகைய எங்க நாட்களில பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும், அவங்க ஜெபிக்கல, இவங்க ஜெபிக்கல, அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, யாரும் அவங்க வேலையை அவங்க செய்ய ஆரம்பிக்கிட்ட, அவங்க காரியத்தை அவங்க பார்க்க ஆரம்பிக்கட்டும். நம்ம யாரா மாற ஆரம்பிப்போம்னா, ஒரு ஆபிரகாமா ஒரு எஸ்தரா நம்ம எலும்ப ஆரம்பிப்போம். நம்ம எலும்ப ஆரம்பிச்சிட்டோம்னா போதும், ஆண்டவர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய, ஆண்டவருடைய கிரிகை வெளியரங்கமா வெளிப்படுகிறத நம்மளால பார்க்க முடியும், வெளியரங்கமா வெளிப்படுகிறத நம்மளால பார்க்க முடியும். ஆண்டவர் நம்ம கூட இருந்து ஒரு விசேஷத்தை ஜெப ஆவிய கர்த்தர் நம்ம மேல வைப்பார். ஒருவேளை இந்த வருஷத்தை முடிக்க போறதுக்கே இன்னும் 2 மாதம்தான் இருக்குது, 2 மாதம் கூட முழுதா இல்லை. இன்னைக்கு 2ஆம் தேதி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். என்ன தீர்மானம் கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் ஜெபிக்காத அளவு ஜெபிக்கிறவங்களா மாற ஆரம்பிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தேசத்தினுடைய எல்லா காரியமே தலைகள மாற ஆரம்பிச்சிடும். நீங்களும் நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா, நம்மளால ஜபத்து நிமித்தம் தேசத்தை மறுரூபப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. நீங்களும் நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா தேசத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, நான் திரும்ப சொல்றேன், நம்முடைய முழங்காலால ஜபத்தால தேசத்தை மறுரூபப்படுத்த முடியும். இன்னைக்கு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், அப்படிப்பட்ட ஜப பாரம் இல்லை, அப்படிப்பட்ட ஜபிக்கிறவங்களாக நீங்களும் நானும் மாறணும் அப்படின்னு சொல்லி கத்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள ஜப ஆவிய கத்தனை மேல வைக்கணும்னு சொல்லி ஒரு விசனம் கண்களை மூடி ஆணுடைய பாதத்திலே நம்ம ஜெபிக்கலாங்களா? திருவியுள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி. ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாம் ஜெபித்தாரப்பா, எஸ்தர் ஜெபித்தாங்க, தானியல் ஜெபித்தார், அநேக பரிசுத்தவான்கள் வேதாகமத்துல ஜெபித்தாங்கப்பா. ஆண்டவரே, அவங்க ஜெபித்தது நிமித்தம் ஒரு பெரிய மறுரூபம் தேசத்துல உண்டானதப்பா. இன்னைக்கு நாங்க சொல்றோம், ஆண்டவர் எங்க வைத்திருக்கிற தேசத்துல எங்கள் நிமித்தம் ஜபத்துல ஒரு மறுரூபத்தை காண பண்ணணும்னு சொல்லி ஆண்டோட பாதத்துல ஜெபிக்கிறோம். அந்த ஜப ஆவிய நீங்க எல்லாரும் மேலே வைங்க, தேசங்களுக்கு நாங்க ஒரு அடையாளமாய் மாறட்டும். உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
0: நன்றி பாஸ்டர், அருமையான வாசகின் வருஷத்துல ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். ஜபம், ஜபம் தான் ஜெயத்தை தரும். ஜபித்தால் தேசத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும், மறுரூபப்படும் நம் தேசம், விடுதலையை காணும் ஜனங்கள். நிச்சயமா ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொன்ன கர்த்தர், அதிகாரம் 18:15, எஸ்தர் சட்டத்தை மீறி நான் பிரவசிப்பேன், என் உயிர் தாழ்த்தாட்டும் என்று நினைத்தார். நிச்சயமா ஆண்டவர் திட்டத்துக்கு முன்னால எந்த சட்டமோ எந்த காரியமோ மறைவாயிட, அவருடைய சித்தம் நிறைவேறும், அவருடைய திட்டம் நிறைவேறும், அவருடைய அனாதி தீர்மானம் நிறைவேறும். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன், ஜெயித்து ஜெயமெடுப்போம், எடுக்க முடியும். அவர் மறக்க மாட்டார், மறைக்கவும் மாட்டார், மகிமைப்படுத்த விடவும் மாட்டார். அவர் மகிமையின் மகிமைப்படுவார். அருமையான வார்த்தையும் வெளிச்சம் ஆழமான சத்தியத்தை வழிபாடுகளோடு கற்றுக் கொடுத்தீர்கள். அதிகாலை பொழுதிலே கத்திரிட கிருபையிலே வாங்கின வார்த்தையும் வெளிச்சமாயிருக்கிறது. கத்தர் நல்லவர். அப்படியாக உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் குடும்பத்தையும் சபை ஊழியங்களையும் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கற்றுக் கொடுத்த உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் பாஸ்டர். கத்தர் சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் தேவ சமாதத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர்.
3: ஸ்ரீலங்கா மதுரில் இருந்து இன்று முதலாவதாக சங்கமா வானொலியிலே வார்த்தை கொடுக்க வந்திருக்கீர்கள். சங்கமா வானொலியின் சார்பிலும், நித்திய விரச்சத்தின் சார்பிலும், வார்த்தை விரச்சத்தின் சார்பிலும், 97 ரேடியோல கனெக்ட் பண்ணிருக்கிறோம். அவர்கள் சாரும் உங்களை வரவேண்டு வரவேற்கிறேன். சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்து பாச செய்தியை தொடருங்கள். 30 நிமிடமும் அடுத்த உங்களை ஆசிரியப்பாராக. ஆமே
4: ஆமே ஆமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பெயர் வேலாயுதம் தனசேகரன். என்னுடைய வயது 54. நான் வசிப்பது இலங்கையில ஒரு மத்திய மலைநாட்டு பகுதியில், பதுளை மாவட்டம் திமோதரை என்னும் ஒரு தேயிலை தோட்டத்தில் தான் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறேன். என்னுடைய பூர்வீக நாளெல்லாம் அந்த தேயிலை தோட்டத்தில் தான். ஆனால் தற்பொழுது கிறிஸ்து மகிமை ஜெப ஆலயம் என்ற ஒரு திருச்சபையை சுமார் 16 வருடங்களாக இந்த தேயிலை தோட்டத்திலே நடத்தி வருகின்றேன். நடத்தி வருகின்ற வேளையிலே நான் வாழ்வது கிறிஸ்துவ ஜனங்கள் மாத்திரமல்ல, நான் வாழும் பிரதேசமானது சுற்றி வர இஸ்லாமியர்கள், பௌத்த ஜனங்கள், இந்து ஜனங்கள், அந்த கோட்டைக்குள்ளிருந்து தான் கிறிஸ்து மகிமை ஜெப ஆலயத்தை பெரிய ஒரு சவாலுக்கு மத்தியிலே நான் நடத்தி கொண்டு வருகின்ற வேளையில் 2019 ஆண்டு நான் என்னுடைய திருச்சபையை கட்ட ஆரம்பித்த வேளையிலே, அப்போது அந்த கொரோனா காலத்தில 2019 ஆகஸ்ட் மாதம் என்னுடைய சரீரத்தில் சுகர் குறைபாட்டால் நான் பக்கவாத நோய்க்கு ஆளாக்கப்பட்டேன். ஆளாக்கப்பட்டாலும் கர்த்தருடைய கிருபையினாலே ஜீவனை கொடுத்தார். கிருபையோடு என்னை நடத்தி 7 வருடங்கள் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஜீவனை கொடுத்து இந்த நாளிலும் கூட சங்கமம் இந்த ரேடியோ கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுப்பதென்றால் இது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஏனென்றால் ஆண்டவர் நல்லவர், அவர் பரிசுத்தர்,

இந்த வேளையில்தான் இந்த புதிய இந்த வருடத்தில் புதிய மாதத்தில் புதியதோர் ஐக்கியத்தை புதியதோர் தேவதாசருக்கூடாக ஆண்டவர் எனக்கு சந்தித்து கொடுத்து இந்த புதிய மாதத்தில் இரண்டாவது நாளிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, என்னை பொறுத்தவரை நான் இந்த நாளில் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நான் தகுதி அற்றவர் என்றால் என்னுடைய சரீரம் பலவீனத்தோடு இருக்கிறது. என்னுடைய சரீரம் ஏனைய இலங்கையை பொறுத்தளவில் இந்த நாட்களே சரியான குளிராக இருந்தாலும் என்னால் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்து நீண்ட நேரம் ஆண்டவரை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு என்னுடைய சரீரம் அவ்வளவுக்கு பலவீனமாக இருக்கின்றது. நான் ஒரு புறம் பலவீனம், மறுபுறம் ஒரு தாகத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்தை நடத்தி செய்ய வேண்டும், ஆண்டவருடைய தாகத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தோடு எப்படியாவது அடியேனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மிக உற்சாகத்தோடு ஒரு தாகத்தோடு சுமார் காலையில் 4 மணியிலிருந்து நான் எழும்பி ஆயத்தப்படுத்தினேன். ஆனாலும் 5:30 நான் ரூமுக்கு வந்துவிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியாக இருந்தது, என்ன நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு இன்னொரு ஊழியக்காரரே பிரசங்கம் பண்ணுவதற்கு கொடுத்துட்டாங்களேன்னு. ஆனாலும் எனக்கு அந்த சந்தேகத்திலிருந்து நான் ஜெபித்தேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் ஆயத்தப்படுத்திருக்க வேளையிலே ஒரு காலமும் இந்த நாளிலே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பலவீனத்தில் இருந்தாலும் அன்பான தேவ பிள்ளைகள் தூர தேசத்தில் இருந்தாலும் உங்களோடு சில வார்த்தைகளை நான் ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஆனால் என்னுடைய சரீரம் பலவீனம், ஒரு புறம் சரீர பக்கவாதம், ஒரு புறம் தைராய்டு பிரச்சனை. சில வேளையில் என்னுடைய வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், கொஞ்சம் வேகமாக போகலாம், அதை மன்னித்துக் கொள்ள. என்னுடைய தைராய்டு வந்து தொண்டை உள்ளுக்கு இருக்கிறதுனால எனக்கு வேகமா என்னுடைய சத்தம் வந்து வயசு வந்து வேகமாக போகும், கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு விசுவாசம், எனக்குள்ள ஒரு தாகம் இருக்கிறது. அந்த தாகத்தை குறித்து வேதத்தில் விடாங்க நாங்கள் பார்த்து நாங்கள் முதலாவதாக பார்க்கிறோம் தேவனுடைய பரிசுத்த வேதாகமம். அதற்குள்ள பயங்கர அதிசயங்கள் இருக்கின்றது, ஏன்னா அதிசயங்கள் இருக்கின்றது. அந்த அதிசயத்தை நாங்கள் எந்த நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசுவதற்காகத்தான் என்னை ஆயத்தப்படுத்தினார். இந்த சங்கம ஊழிய தொலைக்காட்சி கூடாக இந்த கூடியிருக்கின்ற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் மனதார என்னுடைய என் சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் யாவரையும் நான் மனதார வாழ்த்தி கொண்டு நாங்கள் முதலாவதாக தேவனுடைய அதிசயமான இந்த வேதத்துக்குடாக இருக்க அதிசயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது சங்கீதம் 119:18 வாசித்து அதற்கு பிறகு தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சங்கீதம் 119 அதுல ஒரு வேதத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த வேதம் வேதத்துக்குள்ள அதிசயங்கள் தான் இருக்கின்றது. ஏன்னா ஆண்டவருடைய அதிசயங்கள் நாங்கள் எதனால் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டோ பழைய ஏற்பாட்டோ, ஆனால் இந்த புத்தகத்திலே பரிசுத்தில இருக்கிறது அதிசயம். அந்த அதிசயத்தை நான் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது கற்றுக்கொள்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், எங்களுடைய தாகத்தை எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவு செய்ய முடியும். நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதம் 119:18 நான் வாசிக்கிறேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலோ. அந்த வசனம் பேசுகிறது உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி. இந்த நம்முடைய வேதத்தில் இருக்கிற இந்த அதிசயங்களை நான் பார்க்கும்படி கண்கள் இருக்கிறது. கண்கள் இருந்தாலும் எங்களுக்குள்ளே அந்த எவ்வளவு வார்த்தைகளை நாங்கள் படிக்கிறோம், 2 கண்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம், எங்கள் கண்களால பார்க்கிறோம், ஆனாலும் அதை ஏதோ ஏனோ தானே வாசித்து விட்டு நாங்கள் போகிறோம். ஆனாலும் எங்களுக்குள்ள இந்த நாள் இருதய கண்கள், எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இருதய கண்களை திறந்தால் மாத்திரம்தான் இந்த ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யப்படும். இல்லைன்னா ஏனோ தானே என்று நாங்கள் வாசித்து விட்டு போனால் அதனுடைய அதிசயத்தையும் ரகசியங்களையும் நாங்கள் பார்த்து கொள்ள முடியாது. அப்படியான அருமையான தேவ பிள்ளைகளே,

0: இந்த அதிசயத்தை பார்ப்பதற்கு பார்க்க போகின்றோம். இந்த வேதத்தை கூட நானும் நீங்களே இந்த வேதத்தை எழுதவில்லை, 2000 ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் எழுதின அந்த வார்த்தையே. இதனுடைய அதிசயங்களை நாங்கள் பார்ப்பதற்குத்தான் நாங்கள் எவ்வளவு வாஞ்சியோடு விழித்திருந்து நேரத்தை செலவழித்து நாங்கள் அந்த அதிசயங்களை பார்ப்பதற்காக நாங்கள் இங்குள்ள ஒன்று கூடியிருக்கின்றோம்.
1: Recording in progress.
0: இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம், நான் பார்க்கிற அளவுக்கு இலங்கையை பொறுத்தளவில் இந்த ஊழியத்தை செய்கின்ற வேலையில ஊழியத்துல நிறைய ஒன்று சூமக்கூடாக செய்கிறார்கள். தாகம் தாகம் என்று சொல்லுகிறார்கள், ஆனாலும் ஆண்டவருடைய தாகத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய தாகம் இரண்டு மூன்று வகையான தாகங்கள் இருக்கின்றது. அந்த தாகத்தை நாங்கள் எங்களுடைய தாகம் என்னுடைய தாகமாய் இருந்தது. நேற்றிலிருந்து பாஸ்டர் நேற்று விடிய காலையில் 5 மணிக்கு என்னுடன் தொடர்பு கொண்டதிலிருந்து, ஆண்டவரே ஐயா நீங்க பிரசங்கப்படும் வேதத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று சொன்னதிலிருந்து நான் ஒரு தாகத்தோடு தான் இருந்தேன். நான் பலவீனமாக இருந்தாலும் நான் எப்படியாவது இந்த கூடுகையிலே இணைந்து ஆண்டவருடைய வாகன வசனத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு தாகத்தோடு தான் இருந்தேன். ஏன்னா நேற்று காலையிலிருந்து நான் வைத்தியசாலைக்கு சென்று அங்கேயும் சிகிச்சையெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்தும் எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்துக்குடாக நான் ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய வசனங்களை ஆயத்தப்படுத்தி அதன் பிறகு ரொம்ப தாகமாத்தான விடிய 4 மணி வரைக்கும் இன்றைய நாள் எப்படியாவது, ஆனாலும் என்னைய சூழ்நிலை இந்த நேரத்துல என்னால் எழும்பி அமர்ந்து உட்கார்ந்து இருக்க முடியாது என்று சொன்னா நான் பலவீனத்தோடு இருக்கிறேன். அதற்கு மத்தியிலும் ஆண்டவர் இந்த தாகத்தை எப்படியாவது தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு நான் பாஸ்டர் சொன்னீங்க நீங்க கோல் பண்ணுவேன் கூப்பிடுறேன் ஐயா அப்படின்னு, ஆனாலும் அதெல்லாம் எதிர்பார்ப்பதற்கு முன்பதாக நான் எழுந்திருந்து ஆண்டவருடைய இந்த வார்த்தையை ஒரு தாகம் எனக்குள்ள இருந்தது. அதே போல் எங்களுக்குள்ள நிறைய தாகம் இருக்கின்றது. அந்த தாகத்தை நாங்கள் இங்கிருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி அந்த தாகத்துக்கு நாங்கள் தாகத்தை தீர்த்து கொள்வதென்று நாங்கள் பார்க்கிறோம். வேதத்துக்குள்ள ஏசையா 55 முதலாம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எங்களுக்குள்ள நிறைய தாகம் இருக்கிறது. இந்த பூமியில நாங்கள் வாழ்கின்ற காலங்களிலே வாழ்கின்றோம், அதற்குடாக இவ்வளவு தாகம். அந்த தாகத்தை சரியான முறையில் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. ஏன்னா சங்கீதம் இந்த ஏசையா 55 முதலாம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தையை பாருங்க, நானே வாசிக்கிறேன். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அன்றைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆமேன். எல்லோரும் ஒரு தாகத்தோடு இருக்கிறோம். ஒருவர் ஊழியத்துல சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், இன்னொருவர் நற்செய்தி அறிவித்து சபையில கூட ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். இப்படியான பல விதங்களில் நாங்கள் தாகத்தோடு இருக்கிறோம். ஆனா தாகத்தோடு இருக்கிற வேலையில இங்க ஒரு முக்கியமான ஒரு தாகத்தை குறித்து என்ன சொன்னா, எங்களுக்கு தாகம் தாகம் வருகின்ற போது நிச்சயமாக தண்ணீர் அருந்தினாலும் மாத்திரம் அந்த தாகத்தை நாங்கள் நிறைவு செய்து கொள்ள முடியும். ஏன்னா தண்ணீர் தாகத்துக்கு நாங்கள் தண்ணீர் அண்டைக்கு போக வேண்டும். அதே போல் இங்க நாங்கள் பார்க்கிறோம், அதிலே வசனத்தை பார்க்கிறோம். அப்படியா இன்னொரு தாகம் இந்த பூமியிலே நிறைய பேருக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கு. பணம் பிரச்சனை, பண தாகம், பணம் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இலங்கையில அதிகமாக பார்க்கிறோம், எல்லாம் பணத்துக்காக அடிமையாகி அந்த தாகத்தை சரியான முறையில் நிறைவு செய்து பெற்றுக் கொள்வதில்லை. எல்லா வித்தியாசமான போதைப் பொருள்களையும் ஒரு திருட்டு ஏதோ உலகத்திற்கு மேலான காரியங்களிலிருந்துதான் பணத்தை சம்பாதிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று நாங்கள் எங்களுடைய தாகத்தை நிவர்த்தி செய்த வேண்டும். பணம் இல்லாதவர் எல்லோ யாருக்கிட்டையுமே பணம் இல்லை. நாங்கள் இந்த பூமியில யாருக்கிட்டையுமே பணம் இல்லை, ஆனா அது ஒரு எங்களுக்கு பெரிய ஒரு போராட்டம். பணம் இல்லாமல் இந்த பூமியில எதையுமே செய்ய முடியாது. பணம் மூல பொருளாக இருக்கின்றபடினாலே நாங்கள் பணத்தை நாங்கள் அது ஒரு தாகம் தான், பணம் பணம் பணம். அந்த தாகத்து பணத்தை நாங்கள் எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும், பணத்தை நாங்கள் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று எங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். அதை உண்மையாக கிறிஸ்தவர்களாகி நாங்கள் நிச்சயமாக அந்த தாகத்தை, என தண்ணீர் தாகத்தை நாங்கள் தண்ணீர் அண்டைக்கு சென்றால் தண்ணீர் தாகத்தை நிறைவு செய்து கொள்ள முடியும். பணத்தை நாங்கள் தேடும், ஆண்டவர் சொல்கிறார் பணம் இல்லாதவர் எல்லோரும், ஆண்டவருக்கு தெரியுது எங்கள்கிட்ட பணம் இல்லை, ஆனாலும் அவர் விரும்புகிறார் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், வந்து வாங்கி சாப்பிடுங்கள். ஏன்னா அவர்கிட்ட நாங்கள் போக வேண்டும், அவர்கிட்ட போனால் நிச்சயமாக பண தேவையிலெல்லாம் சந்தித்து கொடுப்பார் என்று சொன்னால் நாங்கள் கொள்ளையடிக்க தேவையில்லை, தப்பான முறையிலே நாங்கள் பொருள்களை விற்று வியாபாரத்தை நடத்தி நாங்கள் சம்பாதிக்க தேவை. ஆண்டவரிட உண்மையோடு உத்தமமாக நாங்கள் சென்றால் ஆண்டவர் இதற்கான அந்த தண்ணீர் பண தேவையான ஒரு தாகத்தை நிறைவு செய்து கொடுப்பார். அதற்காக அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்கள் உண்மையும் உத்தமமாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு சரியான முறையில் செவி கொடுப்போமானால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய அந்த தாகங்களை நிறைவு செய்து கொள்ள முடியும். விசேஷமாக நாங்கள் பார்க்கிறோம் இன்று எல்லாம் ஆண்டவரின் வார்த்தைக்கு ஏனோ தானன் என்று, ஏன்னா அது இந்த வேதத்தில் நாங்கள் ஏனோ தானன் என்று தான் இன்று எல்லோரும் இந்த வேதத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமா, நாங்கள் காலையில நல்ல செய்தியை கேட்டேன், ஆனாலும் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் நிச்சயமாக பரிசுத்த வேதத்தில் உள்ள ரகசியங்கள் அதிசயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்னை குறித்து சாட்சிகள் சொல்ல வேண்டும் என்றால், நான் 2019 இன்று வரைக்கும் 7 வருடங்கள் நான் படுக்கையிலே இருந்தாலும் நான் விளவீனப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த 2 தாகத்தையும் நிறைவேற்றி கொடுத்த, ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் புசித்துக் கொண்டிருந்தேன், எல்லா தேவைகளையும் எனக்கு சந்தித்து கொடுத்தார். என்ன தேவையான பொருளாதாரம், வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லாவற்றையுமே என்னால ஒன்று உழைக்க முடியாது, பொல்லாத வழியிலே பணத்தை சம்பாதிக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவரை நோக்கி அவருடைய பாதத்திலே இரவும் பகல வேதத்திலிருந்து தியானித்துக் கொண்டிருந்தேன். எல்லா தேவைகளையும் ஏற்ற வேலையில சந்தித்தார். ஏற்ற வேலை என்னன்னா, நான் இலங்கை போல அதிகமாக மாத்திரைகள் சாப்பிடுவதை விட நான் ஆண்டவருடைய வார்த்தையை தான் தியானி சாப்பிட்டேன். நன்றாக 7 வருடமாக நான் படுக்கையில இருந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை இரவும் பகலுமாக நன்றாக சாப்பிட்டு ருசித்தேன். அந்த ருசித்து அந்த தாகத்தை நிறைவு செய்தன் கொள்வதன் நிமித்தம் இந்த நாளிலே நான் ஜீவனோடு இருந்து இந்த சங்கம ஊழியத்தூடாக வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தருக்கு கிருபை கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை சோதித்திருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன்னா நாங்கள் நினைக்கிற பணத்தை இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும், இப்படி போனால் இப்படி அதிகமாக சம்பாதிக்க முடியும் என்று. ஆனாலும் அந்த ஆண்டவருடைய நினைப்பு எங்களுடைய நினைப்போட வித்தியாசமா இருக்கிறது. அதே அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 8வது வசனத்தை, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன ஆண்டவர் நமக்கு தேவைகளை எப்படி சந்தித்து கொடுத்தார், நம்ம நினைக்கிற வழியில நாங்கள் போகாதபடி ஆண்டவருடைய ஆலோசனையின்படி ஆண்டவருடைய வழிகளினாலே நாங்கள் எங்கள் தேவைகளை நிறைவு செய்வதற்கு ஆண்டவர், ஆனா ஆண்டவர் ஆண்டவர் நினைப்பார் நமக்கு தேவைகள் இருக்கிறது, எங்களுடைய காரியங்களை வாய்க்கப்படுவதற்கு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்கிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, ஆனா ஆண்டவர் நினைக்கு சொல்றாரு என் நினைவுகள் உங்கள் நினைவு, நாங்க வந்து வித்தியாசமா நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் நினைப்பது ஒரு வித்தியாசமா, நாங்கள் எப்படி இந்த பணத்தை சம்பாதிப்பது, எப்படி இந்த பணத்தை நாங்கள் சேர்த்துடுறோம், நாங்கள் கோடீஸ்வரன் ஆகுது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனாலும் தேவன் சொல்கிறார் அவர் வித்தியாசமான ஒரு நினைப்பை தான் நினைவித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு தேவை அவருக்குள்ள விசுவாசமாக இருந்தால் உண்மையாக நாங்கள் கீழ்ப்படிந்து அவருக்குள்ள நாங்கள் உண்மையும் உத்தமமாக இருந்தால் எங்கள் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவரை உள்ளவராக இருக்கிறார். ஆனா அவருடைய நினைப்பு வேற. ஏன்னா இந்த நாட்கள்ல நான் கூடுதலா பாக்குறேன், இலங்கையில ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ராஜாக்களும் வித்தியாசமான முறையில் எப்படி எப்படி எல்லாம் பணத்தை சம்பாதித்தார்கள். ஆனா ஆண்டவர் அதற்கு ஆண்டவருடைய நினைப்புல எல்லாமே வித்தியாசமா போய்விட்டது. இந்த நாள்ல நாங்கள் பார்க்கிறோம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் கிறிஸ்துக்குள் இருக்கிற அளவு எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் எடுத்து செய்வதற்கு வேலைகளை செய்வதற்கு முன் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடப்புவோமானால் நிச்சயமாக அந்த வழிகள் எல்லாம் எங்களுக்கு நல்லதாக அமையும். ஏன்னா ஆண்டவருடைய வழியில் நம்ம வழியில நாங்கள் போகாதபடி ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடப்போமானால் நிச்சயமாக நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் உண்மையும் உத்தமமாக பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு உலகத்துல நாங்க பாக்குற காரியமே அப்படிதான், எல்லாமே எங்கள் வழியில. நாங்கள் ஒரு குடும்பத்துல பாக்குறோம், பிள்ளைகள் மத்தியில பாக்குறோம், சகோ உறவுகள் மத்தியில பார்த்தோம், எல்லாம் அவங்கவுங்க தன் விருப்பத்தின் படிதான் போயிட்டு கடுமையான ஒரு பள்ளத்துல பாதாளத்துல விழுந்து ஒரு முட்டி மோதி ஒரு பெரிய ஒரு போராட்டம் வருகின்ற போதுதான் யோசிப்பார்கள், ஐயோ நம்ம அந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் ஆண்டவருடைய ஆலோசனையில போயிருக்கலாமே. அன்புக்குரியவர்களை அப்படியே நாங்கள் பார்க்கிறோம்,

0: என் அன்பான தேவ பிள்ளைகளை, நாங்கள் உண்மையும் இந்த தாகத்தை நாங்கள் நிறைவேற்றி தீர்த்து கொள்வதென்றான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து. அதில் மூன்றாம் வசனம் கூட சொல்லுகிறது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். நிச்சயமாக நாங்கள் எதையுமே ஆண்டவர் சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும். என் வேதம் சொல்லுகிறது, இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும்
1: ஜீவனுள்ள
0: வார்த்தையா இருக்கிறபடி நான் செவி சாய்ப்போமானால் நிச்சயமாக நாங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நல்லவர் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் நீண்ட நேரம் என்னுடைய பலவீனத்தினால நீண்ட நேரம் என்னால இந்த செய்தியை கொடுப்பதற்கு முடியாது. எனக்கு அதிகால பொழுதில் எனக்கு அதிகமாக குளிராக இருக்கின்றது. இருந்தாலும் தேவதாசனுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க என்னோட ஊழியக்காரரை நாங்கள் கனப்படுத்த வேண்டும். அந்த கணத்துக்கு மதிப்பு கொடுக்கிற போது நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் அவருக்கு ஒரு கணக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறபடினாலே எப்படியாவது இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வாஞ்சையோடு நான் உங்கள் மத்தியிலே வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இருந்தாலும் தொடர்ந்து வரும் நாட்களிலே இன்னும் அதிகமான தேவ பிள்ளைகளை ஊழியக்காரர்களை நான் இதோடு இணைத்து இந்த லிங்குகளை அனுப்புவேன். நிச்சயமாக நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த பூமியிலிருந்து புறப்படுவதற்கு புறப்பட்டு போக வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கேள்படைந்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நாங்கள் சமாதானமாய் போக முடியும் என்று விசுவாசித்து இந்த நேரத்திலே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்க. ஆனாலும் என்னுடைய பலவீனங்கள் என்னுடைய சரீரத்தின் தாக்கத்தினாலே எனக்கு அதிகமாக பிரசங்கம் செய்ய முடியாது, வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டாலும் தொடர்ந்து வரும் காலங்களிலே உங்களோட நான் தொடர்ந்து முக்கியமாக பிரவேசிப்பே கொள்ளுவேன் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, சுவாமி கர்த்தாவே, இத உன்னதமான நாளிலே கூட புதிய மாதத்தின் இரண்டாவது நாளிலே உமது பாதப்படிக்கு நாங்கள் வந்து நிற்கின்றோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இதோ உம்முடைய சித்தத்தின்படி நீர் கொடுத்த எல்லா பலத்திற்காகவும் நீர் கொடுத்த இந்த பலத்திலே ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த பலத்திலே ஒரு சிலர் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கிருபை கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலையும் வானத்தையும் பூமியும் படைத்த சகலவற்றுக்கும் அதிகாரம் கொண்ட எங்கள் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஒவ்வொருவரையும் உமது அன்பின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் இல்லை, எல்லா உம்மாலே கூடும். ஆனாலோ என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற விசுவாசத்தை வார்த்தையை பிடித்து கொண்டு உங்கள் மத்தியிலே நின்று இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். ஆனாலும் நீர் வரும் காலங்களிலே தொடர்ந்து இன்னுமாய் அதிகமாக வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை பாராட்ட வேண்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். விசேடமாக நாங்கள் நேருக்கு நேர் காணாவிட்டாலும் தொலைபேசியிலே ஒரு அழைப்பை ஏற்படுத்தி ஒரு உறவை நட்புறவை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி. இந்த சங்கம தொலைக்காட்சி இந்த ஊழியத்தை ஆண்டவரை நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும். இதில் வந்து சேர்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்கணும். அப்படியாக அந்த ஊழியக்காரரை குடும்பத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஊழியத்தை நிறைவாய் ஆசீர்வதி அந்த ஊழியத்தை நடத்திக்கொண்ட அருவையான தேவதாசனை நாங்கள் நல்ல நீங்கள் பலத்தோடும் உற்சாகத்தோடும் சோர்ந்து போகாதபடி வருகிற எல்லாவற்றையும் எதிர்கொண்டு ஆண்டவரே வெற்றிகரமாக முடிப்பதற்கு நீங்கள் அவருக்கு கிருபை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, உற்சாகத்தை கொடுக்க வேண்டும்படியாகவும் அப்படியாக அவரோடு இணைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அதற்கு ஒத்தாசை வழங்குகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது சமூகத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். புதிய மாதத்தில் இரண்டாவது நாளிலே இதோ சுவாமி நீங்கள் கிருபை பாராட்டி ஒவ்வொருவரோடு ஐக்கியத்துமாக இருந்து இந்த ஊழியத்துக்குள்ளே என்னை ஒரு இணைப்பை நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காக நன்றி. வரும் காலங்களே இன்னும் புதிய ஊழியக்கார புதிய ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி இதற்குள் இணைவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும்படியாக எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ
2: சிஸ்டர் சுபா.
3: ஆமேன், நன்றி பாஸ்டர், நன்றி நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்துல எங்களுக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள். தாகமா இருப்பார், மூன்று விதமான தாகத்தை குறித்து கற்றுக் கொடுத்தீர்கள். நிச்சயமாகவே இசாயா 55 அதிகாரம் முதலாம் வசனத்தின்படி ஓ தாகமாயிருக்கிறோளே என்னிடத்தில் ஓடி வாருங்கள், பணமின்றி வாங்கி புசியுங்கள் என்று சொன்னார். நிச்சயமா எங்களுக்கு தாகம் இருந்தால் அந்த தாகம் உள்ள எங்கள் மேல அவர் தண்ணீரை ஊற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றார் 42 சங்கீதம் முதலாம் வசனத்தின் அடிப்படையில், மானானது நீரோடிய வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமாவும் பூமியை வாஞ்சித்து கதறது. அப்படி ஒரு தாகத்தை கத்தர் எங்களுக்குள்ள தர வேண்டும். ஆத்தும தாகம், அவர் கூட சிலுவையில தாகமாயிருக்கேன்னு சொன்னார். ஆத்தும பாரதின் தாகம், அப்படிப்பட்ட தாகத்தோடு நீங்க இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பலவீனத்திலும் அந்த தாகத்தோடு வந்து இணைந்து எங்களுக்கு வார்த்தையை வெளிச்சத்தை கொடுத்தீர்கள், வார்த்தை சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள் கத்தர். அப்படியாக உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் நீக்கி உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் இந்த சபையின் ஊழியத்தில நிலைப்படுத்துவாராக. நல்லவர், கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் சங்கத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தகப்பனாய் இருக்கிறார். எங்களை இணையதளத்தில் இணைத்தாலும் அவருடைய வார்த்தைகள் அழியாது, அழியாத வார்த்தையை எங்களுக்குள்ளாய் பகிர்ந்து கொடுத்தீர்கள், கற்றுக் கொடுத்தீர்கள் ஆழத்தை. அந்த கற்றுக்கொண்ட ஆழத்துக்காக நன்றி செலுத்தி உங்கள் ஊழியத்தையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபை ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. இதில் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்க வருகின்ற உங்கள் சமாஜத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர்.
0: Thank you, sister. Thank you. God bless you.
3: Amen. Thank you, Pastor. God bless you too. அருமையான வார்த்தையின் வெளிச்சம், தாகம் தாகம் நிச்சயம் எங்களுக்கு தாகம் வேண்டும். எங்கள் எங்கள் குடும்ப அங்கத்தவர்கள், எங்கள் அயலகத்தர், எங்கள் உறவுகள், எங்கள் பட்டணத்து ஜனங்கள், எங்கள் தேசத்து ஜனங்கள் நிச்சயமா ரட்சிப்பை காண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும தாகம் எங்களுக்குள்ள வேண்டும். இன்னும் நாங்கள் செல்லுகிற காண்கிற இடங்கள்ல நடக்கிற காரியங்கள், அந்நாய அக்கிரமங்களை பார்த்து எங்களுக்கு தாகம் வேண்டும். இந்த அந்நியாயம் அழிய வேண்டும், நீதி வெளிப்பட வேண்டும், அந்த சமாதான குலத்தில கொண்டு சத்துருவின் திட்டங்கள் முறியடிக்க வேண்டும், சத்துருவை நிர்மூலமாக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாகம் வேண்டும். இருக்கிற பிள்ளைகளை பார்த்து எங்களுக்கு தாகம் வேண்டும், என்ன தாகம் வேண்டும், அந்த சபையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரத்தாகும் எந்த சூழ்நிலையை பார்க்கிறோம், எந்த மனுஷனை பார்க்கிறோம், அந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு தாகம் வேண்டும். அந்த சூழ்நிலையை தகப்பன் பார்க்க, அந்த கல்லறையில் இருந்த மனுஷனை கூட விடுதலையாக்க வேண்டும் என்று அப்பா தாகத்தோடு தானே அந்த இடத்துல வந்தார். அந்த தாகத்தோடு தானே அப்பா பார்த்தார் அந்த மகனை, விடுவித்தார் அல்லவா. அப்படிப்பட்ட தாகம் ஏன் எங்களுக்குள்ள இல்லை? நீ இன்னும் நாங்கள் எங்கள் சுயத்துல இருக்கிறோம். நான் வாழ்ந்தா போதும், நான் வாழ்ந்த நான் நான் இருந்தா போதும், எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் பெருகணும், இன்னும் நான் வளரணும். அது உண்மைதான், வளர வேண்டும், இருக்கவன் தான் பெற்றோனை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்றும் அழிந்து போகாத படிக்க எங்களுடைய தேவன் ஒப்புரத்தானாய் கணக்கு போய் பரலவா. நான் உன்னை இந்த இடத்துக்கு வைத்தேனே, இந்த பட்டணத்துல உன்னை வைத்தேனே, இந்த இந்த குடும்பத்துக்குள்ள உன்னை கொண்டு வந்தேனே, இந்த அயலகத்துல உனக்கு தந்தேனே. நீ எத்தனை ஆத்து மாறுபாடு செய்யறான், ஆத்து மாடு வரப்போற சொல்றேன் கேட்கிறாங்க. தாகத்தோடு அந்த தாகம் எங்களுக்குள்ள இருக்கிறதுலவா, அந்த தாகத்தை நிச்சயமா வளர்க்க வேண்டும். நாங்கள் நிர்விசாரமா இருந்து விடாத படிக்கே அழிந்து போற ஆத்து மக்களுக்காக தாகத்தோடு செமிக்கிறான். தாகத்தோடு அந்த பாரத்தோடு அவருடைய சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆ பிரியமானவர்களே, அருமையான தாகத்தை குறித்து அசலாளமான சத்தியத்தை நம்முடைய தாயகத்தில் இருந்து எடுத்து வந்தார். இந்த தாக உண்மையிலேயே கத்தருக்கு சோஸ்திரம் எனக்கும் உங்களுக்கும் அதிகமாக இருக்க வேண்டும். எங்கள் தாயத்தை குறித்து, தாய் நாட்டில் இருக்கிற ஜனங்களை குறித்து மாத்திரமல்ல, நாங்கள் வாழ்ற இந்த தேசத்தை குறித்து, நான்கு திசையிலும் உள்ள தேசம் அந்த தாய் தேசத்தின் ஜனங்கள் வெற்றிப்பை காணணும், விடுதலை அடிக்கணும், தேசத்தின் ஜனங்கள் சமாதானமா வாழணும், சந்தோஷமா வாழணும், அவருடைய ராஜ்யத்துல எல்லாரும் இணையன என்ற எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று சொன்னது அவர். இப்படியாக அவருடைய ஆத்துமாக்கள் அழிந்து போகாதபடி பிறப்பின் வாக்குல தாகத்தோடு நாங்கள் செவிக்க வேண்டும். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஆத்ம பாரத்தாக உங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக அதிகம் அதிகம் படுத்த வேண்டும், இன்னும் அதிகரிக்க வேண்டும். அதனால் அருமையான தாகத்தை குறித்து அழமான சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த தாகத்தோடு நாங்கள் இன்னும் செவிப்போம், அத்து மறுபடியை பெருக்குவோம். இந்த தாகத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள், அவர்களுக்கு தாகம் உண்டாகட்டும். தாயகத்தை குறித்து மாத்திரமல்ல, தங்கள் பாரத தேசத்தை குறித்தும், தங்கள் உறவுகளை குறித்தும், ரயில்களை குறித்தும், பட்டணத்தை குறித்தும் ஒரு தாகம் உண்டாகட்டும். செழிப்பை காணும் வரை தாகத்தோடு செவிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெற்றோர்களுக்கும் இந்த தாகத்தோடு அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் இந்த சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளட்டும், பெற்றோர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்தட்டும். இதுவே நமக்கு விழுந்த சுவிசேஷ பாரம். ஆமேன். சரியாற்றோன்று நேரம் 8:54 அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். கர்த்தர் நாம் மகிமைக்காக ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்க அழகான முகம் ஏ உள்ளத்து அசக்கியது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, உங்க அழகான முகம் ஏ உள்ளத்தை அசக்கியது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி

கையே இயேசு நீங்கதான், உங்க அழகான முகம் ஏ உள்ளத்தை அசைக்கிது, உங்க அழகான குரல் எடுத்து தூக்கி நடத்துது. யோபுவை போல நானும் நம்புவேன், யோசேப்பு

0: உலகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. வா, உங்கள் அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்கு. அழகான கண்கள் என்னை கண்டதால இன்றைக்கும் நான் வாழ்கிறேன் அப்பா. இந்த மாதத்தை காண வைத்தது அப்பா உங்களுடைய அழகான கண்கள். இந்த கண்களுக்காக எந்த வயதுவரை சோசரிக்கிறேன். அவருடைய குரல் பெண்மான்களை ஈன பண்ணுகிறது. அவருடைய சத்தம் பாலைவனங்களை அதிர பண்றது. கேதுரு மரங்களை முறிக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள சர்வ வல்லமை உள்ள சத்தம் எங்கள் குடும்பத்துல துணிக்கட்டும், எங்கள் பட்டணத்துல துணிக்கட்டும், தேசத்துல துணிக்கட்டும், அசைவுகள் உண்டாகட்டும், அந்நியாயங்கள் அக்கிரமங்கள் அழிந்து போகட்டும், விக்கிரங்களும் தேசத்தன்மை நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுறேன். என் தேவனுடைய வல்லமை சத்தம் துணிக்கட்டும். அது துதியின் சத்தமாக, ஜெப சத்தமாக, சுவிசேஷ சத்தமாக, விடுதலை கொடுக்கிற சத்தமாக துணிக்கட்டும். ஆமென். கட்டணா ஒன்றே மயமைப்படுவதாக. சரியாக கட்டொன்று நேரம் 8:58 நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் ரெண்டன் ராசநாயகம் அவர்கள். இணைப்பிற்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையும் வெளிச்சத்தை காண்போம். நாங்கள்
1: வேத வாக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பரிசுத்தாவினால் எழுப்பப்பட்டு பேசப்பட்ட ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் புதிய ஏற்பாட்டில நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வேத வாக்கியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள அந்த வேத வாக்கியங்கள் எங்களுக்கு உபதேசத்துக்காக, கடிந்து கொள்ளுதலுக்காக, எங்களுடைய வேத வளர்ச்சியை வளர்ப்பிப்பதற்காக அந்த வேத வாக்கியங்கள் பரிசுத்த ஆவியினால பேசப்பட்டவர்கள் மூலமாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த வேத வாக்கிய நிறைவேறும்படி உம்முடைய வருகை தாமதிக்கிறது. ஆனாலும் நீர் மீண்டுமாக வந்து எங்களை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல பல மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி அந்த மெய்யான தேவனிடத்துல, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்துல வந்து ஒவ்வொருவரும் சேர்ந்து கொள்வார்களாக. இயேசுவிடத்துல இயேசு சொல்லி இருக்கிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரே, ஒவ்வொருவரை முழுத்து கொள்ளும் துதி கன மகிமை உன்னை தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். 2 தீமோத்தேயும் 3:16-17 வசனங்களை பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவருடைய மனுஷன் தேறு நபனாகவும் எந்த நற்கிரிகையையும் செய்யத்தக்கபடியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. பாருங்கள், வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்தில வாழ்ந்த மோசே தொடக்கம் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு ஊடாகவும் பரிசுத்த ஆவியானவர் தேவன் பேசின வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில நிறைவடைந்து கொண்டு வருகின்றது. இன்னும் சில அவருடைய வருகை இப்படியான சில வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டி இருக்கிறது. இதுதான் தேவன் இயேசு. பாருங்கள், இயேசு பிறப்பார் என்ற பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியம் புதிய ஏற்பாட்டில இயேசு பிறந்து நிறைவேறுதலாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதா தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை. தேவன் பரலோகத்தில் இருந்து இந்த உலகத்தில வாழுகிற அத்தனை மக்களுடைய சிந்தனைகளை அறிகிற தேவனாக அவர் இருக்கிறார். நாங்கள் ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் 20வது 21வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பாருங்கள், இந்த பரிசுத்த மனிதர்கள் தேவனால பரிசுத்த ஆவியை பெற்ற மோசே, இப்படியாக ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களும் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அது நிறைவேற வேண்டி இருக்கிறது. இதற்காகத்தான் இயேசுடைய வருகையும் இனித்தான் நடக்க வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. ஆனாலும் காலம் நெருங்கி விட்டது என்பதை நாங்கள் இந்த கடைசி காலத்தில் நடக்கிற அறிகுறிகள் மூலமாக அது நெருங்கி கொண்டு வருகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு சிலுவையில மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக மனிதனை தேவன் படைக்கும் பொழுது தேவ சாயலாகவும் இயேசுடைய சாயலாகவும் தான் மனிதனை படைத்தார். பாருங்கள், அந்த படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்ததின் விளைவாக இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்து மரித்து உயிர்த்தெழ வேண்டும். பாருங்கள், இது வேத வாக்கியமாக இருக்கிறது. பாருங்கள், அவர் சிலுவையில மரிப்பதற்கு முன்பாக கூட இயேசு சொல்லுகிறார், இந்த வேத வாக்கியம், நான் மரிக்க வேண்டியது என்ற வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும், அதற்காகத்தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். 33.5 வயதிலே அந்த வாலிப வயதிலே இயேசுடைய வேத வாக்கியம் அவர் 33.5 வயதுல மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். அப்படி எழும் பொழுதுதான் நாங்களும் மரித்து உயிர்த்தெழுந்து இயேசுவோட கூட வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லும் பொழுது சிலுவைக்கு போக முன்பாக அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால், நாங்கள் மத்தேயு 26:53 நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனே ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் நிறைவேறும் என்றார். பாருங்கள், தேவனுடைய வேத வாக்கியம் இயேசு கிறிஸ்து மூலமாக, பாருங்கள், கன்னி வயிற்றில அவர் பிறந்து இந்த பாவமுள்ள மனிதனுக்காக, பாவம் இல்லாத இயேசு பாவமாக வேண்டும், சாபம் இல்லாத இயேசு சாபமாக வேண்டும், எங்களை வாழ வைப்பதற்காக, எங்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக, நித்திய வாழ்வை எங்களுக்கு தருவதற்காக இயேசு அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த சரீரத்தோடு இந்த உலகத்துக்கு வந்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து அந்த 33.5 வயதுல அவர் மரித்து உயிர்த்தெழ வேண்டும். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு நொறுக்கப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும். இந்த மனுக்குலம் செய்கிற அத்தனை பாவங்களுக்காகவும் அவர் அந்த அந்த அந்த பாவத்தை சாபத்தை சுமந்து தீர்க்க வேண்டும். அக்கிரமம் செய்யாத இயேசு அக்கிரமக்காரராக எண்ணப்பட வேண்டும். இதற்காகத்தான் அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், திரும்ப வாசிக்கிறேன், அப்படி செய்வேனே ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? இதற்காகத்தான் இயேசு எனக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக, நீங்கள் மதத்தில வாழலாம், பாவத்தில வாழலாம், சாபத்தில வாழலாம், தேவனே இல்லை என்று சொல்லி வாழலாம், உங்கள் ஒவ்வொருவருக்காக, உங்களை மனம் திரும்பும்படியாக, எங்கள் பாவங்களுக்காக, நாங்கள் செய்த இந்த மனிதன் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் இயேசு காயப்பட்டார். இந்த மனிதர்கள் செய்த ஒவ்வொரு அக்கிரமங்களுக்காகவும் இயேசு நொறுக்கப்பட்டார். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரியை இயேசு அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். எங்களுக்கு சுகத்தை தர, ஆசீர்வாதத்தை தர, எங்களுக்கு ஒரு மறுவாழ்வை தர, இன்மைக்கு பின்பு மறுமையில ஒரு நித்திய ஜீவனோடு அந்த இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தர. அவர் பாவமானார், சாபமானார், இப்படியாக அத்தனை பாடுகளையும் அவர் எங்களுக்காக சுமந்து கொண்டார். பாருங்க, நற்கிரிகைகளை மட்டும்தான் ஏது செய்து வாழ்ந்தார். ஒரு தீமை கூட ஒருவருக்கும் செய்யவில்லை. எல்லா மக்களும் அவரிடத்தில் வந்து நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் பெற்று சென்றார்கள். எல்லாருக்கும் நன்மை செய்தார். சுகம் வேண்டியவர்களுக்கு சுகம் கொடுத்தார். உணவு கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் உணவு கொடுத்தார். உணவு பெருக்கத்தை கொடுத்தார். இப்படியாக எல்லாரும் அவரிடத்தில் வந்து நன்மைகளை பெற்றார்கள். அதே போலதான் இன்றைக்கு நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறவர்களாக, நற்கிரியைகள் செய்கிறவர்களாக எங்களை மாற்றி இருக்கிறார். நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களில இயேசுவை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், இயேசு எப்படி வார்த்தையானவர், மாம்சமாகி, வார்த்தை தான் இயேசு, அந்த வார்த்தையான இயேசு மாம்சமாகி வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். அவர் வார்த்தைக்கு விரோதமாக எந்த ஒரு காரியமும் அவர் செய்யவில்லை. நன்மைதான் எங்களுடைய தேவன், அன்புதான் அவருடைய பிரதான கனியாக இருக்கிறது. எல்லாரையும் அன்பு கூறுவது, எங்களுக்கும் அன்பின் கட்டளையை தான் தந்திருக்கிறார். அந்த ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அந்த மெய்யான தேவனை அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது. பாருங்கள், நல்ல சமாரியனாக வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், ஒரு ஒரு மனிதன் கள்ளர் குகையில அடிக்கப்பட்டு இழந்து நடு ரோட்டில் இருக்கும் பொழுது நல்ல சமாரியனாக இயேசு அந்த மகனை சத்திரத்தில் சேர்த்து அந்த மகனுக்கு தேவையான அந்த காயப்பட்ட இடங்களுக்கு காயம் கட்டி எண்ணெய் பூசி அதற்குரிய பணத்தை செலுத்தி பாருங்கள் இப்படியாக வாழ்ந்து காட்டினார். நாங்கள் வார்த்தையின்படி எங்களை வாழும்படியாக அவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்படியான தேவன்தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில இருக்கும் பொழுது பரிசேயர் சதுசேயர் வந்து அவரிடத்துல கேள்விகள் கேட்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு பாருங்கள், நாங்கள் மத்தேயு 22:28 ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள் என்று அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். பாருங்கள், நாங்கள் இந்த உலகத்தில மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகும் பொழுது அங்கு திருமணங்கள், கணவன் மனைவி இணைந்து வாழுவதில்லை. அவர்கள் எல்லோரும் ஆவிகளைப் போலதான், ஏஞ்சல்ஸை போலதான் இருப்பார்கள். பாருங்கள், இயேசு 29 மத்தே 22:29 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமைகளையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனவும் கொடுப்பனவும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். இப்படியாக பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் இயேசு வருகிற இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தான் இந்த உலகத்தில மதங்களால உங்களுக்கு உயிர்த்தெழுதல் கிடைக்காது. இன்றைக்கு மதங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக சத்துருக்கள் பிசாசுகள் தவறான கொள்கைகளை பரப்பி மக்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக பிசாசு இருக்கிறார். பாருங்க, நாங்கள் 31வது வசனத்திலேயே மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் மதங்களிலே இருந்து மரித்தீர்களாக இருந்தால் பாருங்கள், தேவன் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரும் பொழுது நீங்கள் உயிர்த்தெழுந்து ஜட்ஜ்மெண்ட்ல நரகத்துக்கு போக வேண்டி இருக்கும். இது இயேசுதான் ஜட்ஜாக வரப்போகிறார். இதற்காக தான் நீங்கள் இந்த மதங்களை விட்டு உங்களை படைத்த தேவன், எங்களுடைய தேவன் தான் உங்களை படைத்தவர். தேவன், இயேசு, பரிசுத்த ஆவி, இந்த மூன்று பேரும் படைப்பின் பொழுது பரலோகத்தில் இருந்தவர்கள். பாருங்கள், லெட்டஸ் மேக் அவ இமேஜ். இப்படியாக எங்களுடைய தேவன் ஆவியாயிருக்கிறார், இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது கூட இருந்தவர்கள். பாருங்கள், இயேசுவோடு இயேசு இருந்தவர் மூணு திரு எங்களுடைய ரினிட்டியில ஒரு எங்களுடைய தேவன் ஒன்றான மெய்த்தேவன் இருக்கிறார். அவரோடு அவர் ஆவியாயிருக்கிறார், இயேசு இருக்கிறார், அதோடு பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். இப்படித்தான் தேவன் படைப்பின் பொழுது மூன்று பேரும் இருந்தவர்கள். இன்றைக்கு பலர் மூன்று கடவுள்கள் அல்ல, மூன்று பேர்சன் உயிர் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். மூன்று பேர்சன் ஒரு கோட். எங்களுடைய தேவன் ஆவியாயிருக்கிறார், இயேசு மனித உருவெடுத்து வந்து இந்த உலகத்தில மரிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தவர். இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது. பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் மார்க்கு 15:28 வசனத்தில பார்க்கும் பொழுது அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனால் நிறைவேறிற்று. பாருங்கள், அக்கிரம ஒரு அக்கிரமம் கூட செய்யாத இயேசு மனித குலத்தின் அக்கிரமக்காரர்களுக்காக, அக்கிரமக்காரர்களாகிய இந்த மனு குலத்திற்காக அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. பாருங்கள், இப்படியாக அந்த சிலுவையில் அவர் அக்கிரமக்காரர் போலே அவர் தொங்கினார். பாவம் இல்லாதவர், அக்கிரமம் செய்யாதவர், சாபம் இல்லாதவர், எங்களுக்காக அந்த அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார், பாவங்களை ஏற்றுக்கொண்டார், சாபங்களை ஏற்றுக்கொண்டார். எங்களுக்கு எங்களில் நாங்கள் உயிர்த்தெழுந்து இயேசுவோட வாழுகிற வாழ்வை தருவதற்காக. பாருங்கள், சங்கீதம் 22வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இயேசு சிலுவையில மரிப்பதை பற்றிய சங்கீதமாக இருக்கிறது. எப்படி அவர் அவர் அவர் பேசுவார் என்ற வார்த்தைகள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 1வது வசனத்துல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி, இப்படியான வார்த்தைகளை பாருங்கள். சங்கீதம் எழுதப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. அதன் பின்பு இயேசு மனிதனாக பிறந்து பரிசுத்த ஆவியினால கன்னி மரியாள் இடத்துல கர்ப்பந்தரித்து பரிசுத்த ஆவினால் கற்பந்தறிந்து அவர் பிறந்து பாருங்கள் இப்படியாக அந்த 33 வயசுல இந்த வார்த்தைகளை பேசுவார். இப்படியாக அவருடைய வஸ்திரங்களை பங்கிடுவார். 8வது வசனத்தில் 18வது வசனத்தில் சங்கீதம் 22:18 என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போடுகிறார்கள். இப்படியாக அந்த நடக்க போற காரியத்தை வேத வாக்கியத்தில் இப்படித்தான் நடக்கும் என்ற காரியம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது அப்படியே சிலுவையில இயேசுவின் சிலுவை மரணத்தில நடந்தேறுகிறது. பாருங்கள் நாங்கள் லூக்கா 4:17 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். இப்படியாக பாருங்கள் இயேசு இப்படியான காரியங்களை செய்வார் என்ற வசனம் பழைய ஏற்பாட்டில எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61:1 தொடக்க 4வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக இயேசு இப்படியாக எங்களுக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரை தந்து இயேசுவை போல சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்ட ஏசாயா 61:4 சொல்லப்பட்ட வசனங்கள் இயேசுவுக்கு கூடாக நிறைவேறுகிறது. இயேசு எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கூடாக நாங்கள் இயேசுவை போல அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பணியை இன்றைக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இதற்காக தான் எங்களை அபிஷேகித்திருக்கிறார். பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பாருங்க லூக்கா 24:25 பார்க்கும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து அந்த இம்மா சீடர்களோடு பேசிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார். பாருங்கள் அவர் அப்பொழுது இன்றைக்கு இந்த வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும், தியானித்து படிக்க வேண்டும். எந்தெந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறி விட்டது, இன்னும் வேத வாக்கியங்கள் நிறைவேறாமல் இருக்கிற மேசியா வருகை, இப்படியாக கடைசி காலங்களில நடக்க போற காரியங்கள் நிறைவேற வேண்டி இருக்கிறது. பாருங்கள் இப்படியாக இயேசு அந்த இம்மா சீடர்களோடு பேசிக்கொண்டு போகும் பொழுது பாருங்கள் எல்லாம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில நிறைவேறுகிறது. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர்கள் இப்படியாக மோசே தொடக்கம் மனிதர்களை இந்த உலகத்தை படைக்கும் பொழுது பாருங்கள் இந்த சூரியன் சந்திரன் மனுக்குலத்தை படைக்கும் பொழுது இயேசு எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் இயேசு பரிசுத்தாவியார் இந்த 3 பேரும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் சிம்பிளிஃபைட் பைபிள் வேர்ஸில் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால் 1வது அதிகாரம் ஜெனிசிஸ் 1:26 லேட்டஸ்ட் மேக் அவர் இமேஜ் என்ற அந்த அஸ் என்ற இது தேவனை குறிக்கிறது, இயேசுவை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பாருங்கள் இப்படியாக நீங்கள் சில பைபிள்களில அந்த அஸ் லெட்டஸ் மேக் அவர் இமேஜ் என்ற காரியம் அம்பிளிஃபைட் பைபிளில தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தேவனோடு இருந்தவர், பரிசுத்த ஆவியானவர், 3 பேரும் அந்த படைப்பின் பொழுது இந்த உலகத்தை படைக்கும் பொழுது வார்த்தை கூடாக படைக்கும் பொழுது ஒன்றாக இருந்தவர்கள். சாதாரண ரெகுலர் பைபிள்கள்ல அந்த விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை. இதற்காக நீங்கள் சில பைபிள்கள்ல ஆராய்ச்சி செய்து படிக்க வேண்டும். ஹீப்ரு பைபிள், இப்படி கான்கார்டன்ஸ் பைபிள்களில, ஆம்பிளிஃபைட் பைபிளில தெளிவாக விளக்கங்களை கொடுத்து எழுதியுள்ளார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில் அவர் இயேசு நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இறுதியை நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டு பாருங்கள். இப்படி சந்தோஷமாக அவர் உயிர்த்தெழுதலை குறித்து சீமோனுக்கு அவர்களுடைய சீடர்களுக்கு போய் சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், வேத வாக்கியங்களின் படி இயேசு வாழ்ந்து காட்டினார். அதே போல நாங்களும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து ஆராய்ந்து தியானித்து படிக்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் என்னென்ன வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டி இருக்கிறதை தேவன் எங்களுக்கு கற்று தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 5:39 பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவர், ஒன்றான மெய்த்தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். வார்த்தையானவர் மாம்சமாகி வார்த்தை தான் இயேசு, வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். இப்ப நாங்கள் ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவனுடைய இம்மைக்கு பின்னும் மறுமையில இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ நாங்களும் உயிர்த்தெழுந்து அவரோடு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் யோவான் 7:38-39 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உன்னதத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பாருங்கள், நாங்கள் உன்னதத்திலிருந்து வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இப்படியாக அந்த பெந்தகோஸ்தே என்ற நாளில அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அந்த இடத்தை முழுக்க நிரப்பினார். நிரப்பி எல்லாரும் அந்த அபிஷேகத்தை பெற்றார்கள். பாருங்கள், இப்படியாக எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டு எங்களை நிரப்பி இருக்கிறார். நாங்கள் இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து சொல்லும் பொழுது, ஜபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு எங்களோடு இணைந்து, எங்களுடைய ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, இந்த ஆவியும் ஆத்மாவும் தேவனுடையது. பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் வந்தது, ஆதாமுவாளின் பாவத்துக்கு பின்பாக எங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியோடு இணையும் பொழுது அந்த பரலோகத்திலிருந்து வந்த ஆவி எங்களுக்குள்ளாக வந்து உங்களுக்கு வருகிறது. நீங்கள் அதை ஏறி ரிசீவ் பண்ணி கொள்ள வேண்டும். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவியானவர் பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆவியோட இணைந்து எங்களுடைய உள்ளத்தில இருந்து, எங்களுடைய பெலியில இருந்து உள்ளத்தில இருந்து உங்களுக்கு அந்த ஆவி வருகிறது. அந்த ஆவியை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பெற்று கொள்ள வேண்டும். பாருங்கள், சில பாஸ்டர்ஸ் ஊதும் பொழுது, பாருங்கள், எவாஞ்சலிஸ்ட் மேடைகளில ஒரு மனிதனுடைய சுவாசத்துக்குள்ள ஊதுவார்கள். இயேசு நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு ஊதி பரிசுத்த ஆவியை சீடர்களுக்கு ஊதி அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 32-35 வரையும் வாசிக்கும் பொழுது அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல் அடிக்கப்படுகிறதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் வாயை திறவாதிருந்தார். இயேசு சிலுவையில மரிக்கும் பொழுது இப்படித்தான் அவர் இருந்தார். இந்த பிலிப்பு அந்த மந்திரிக்கு இந்த வாக்கியத்தை விளங்கப்படுத்துகிறார். இது சொல்லப்பட்டது இயேசு மனுக்குலத்திற்காக அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக பேசாத ஆட்டுக்குட்டியை போல அவர் அமைதியாக இருப்பார். தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக மனுக்குலத்திற்காக. பாருங்கள் மனிதர்கள், நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வழிகளில வாழுகிறோம். நாங்கள் பழைய பாண்டு எஸாயா 53:6-7 நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல மழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். பாருங்க, இப்படியாக மதங்கள்ல போறார்கள். இந்து மதம், முஸ்லிம் மதம், இப்படியாக பாவங்கள், சாபங்கள், இப்படியாக ஒவ்வொரு வழிகளிலே இந்த மனித தேவன் படைத்த அந்த மனிதன் தன்னுடைய வழிகளில போகிறான். கர்த்தரோ நம் எல்லாருடைய இந்த மதங்களில வாழ்கிற மக்கள் பாவத்தில எல்லாருக்காகவும் நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. பார்கள், இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதர்கள் எல்லாரும் எங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யும் பொழுது அவர்கள் எதிராக பேசுவார்கள், பேசி அவர்களை மேற்கொள்ள பார்ப்பார்கள். பாருங்கள், இயேசு அப்படி ஒப்பு கொடுத்தார், தன்னை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக தன்னுடைய உயிரையே கொடுத்தார். அவர்

அடக்கப்படப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இப்படியாக அவர் தரிசனமானார். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜபிக்கிறேன். இயேசுடைய வாழ்க்கை வேத வாக்கியங்களின்படி நடந்தது. இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் வேத வாக்கியங்களின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அந்த அன்பான இயேசை எங்களை தொட்ட இயேசு, உங்களை தொடும்படியாக நான் உங்களுக்காக ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பான இயேசு என்னை

சூழாதே திருவள்ளியுன்னை வழி நடத்தும் இருளுன்னை சூழாதே திருவள்ளியுன்னை வழி நடத்தும் அழிகின்றதை நீ இழந்து விட்டாய் அழியாத தொன்றை நீ அடைந்து விட்டாய். இந்த அழிகிற சரீரத்தை இழந்து அழியாத பரலோக சரீரத்தோடு வாழுகிற வாழ்வு தான் நீங்கள் பெறுகிற வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக்கூடாது. இந்த அழிகிற சரீரம் பாவத்தினால வந்த சரீரம் விட்டாய் அழியாத தொன்றை நீ அடைந்து விட்டாய் முன்னா நீ வருவாயே சமூகம் முன்னா நீ வருவாயே காமே நின்னே சரு.

மாட்டபடி எங்களை நீர் தொட்டது போல ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்பட்டவர்களை இன்னும் அபிஷேகத்தினால தொடும்படியாக அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாப்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், நன்றியோடு நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை வரவேற்கிறோம். எங்களை தோட்ட தேவன், எங்களை பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால மறுபடியும் பிறக்க வந்த தேவர், இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரனும் குமாரதிகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொற்பரங்களை காண்பார்கள், அல்லாமலும் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஊற்றுமையா உமது வல்லமையை ஒவ்வொரு மக்களும், நீர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை கண்டு ஒவ்வொருவன் ஓடி வர, மதம் ஒரு வழி அல்ல, இயேசுதான் வழி என்பதை ஒவ்வொரு உலகத்தில் உள்ள விசேடமாக ஒவ்வொரு தமிழ் மக்களும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து உம்மிடத்தில் ஓடி வர, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பு நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றி, ஒருவருடைய இதயத்தில ஒரு உணர்வை கொடுக்கிறதற்காக நன்றி. நீர் உயிருள்ள தேவன், நீர் உண்மையுள்ள தேவன், நீர் பொய்யுரியாத தேவன், நீர் ஒருவரே ஒன்றான மெய் தேவன். உம்மை உயர்த்துகிறோம், இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடு

0: கூடையிலும் தொந்திக நம்மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவர் நற்ஜனமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல உலக வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிப்படுத்தி நீங்கள் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3:16 அடிப்படையில் இது வார்த்தைகள் எல்லாம் ஆவியினால எழுதப்பட்டிருக்கு. அந்த தேவன மனுஷன் மனுஷன் தேறினவனாயிருக்க வேண்டும். அப்படியாக சத்தியத்துல அறியிற அறிவில வளர்ச்சியில சத்தியத்தின்படி வாழ்ந்து காட்டுவதில் இயேசு கிறிஸ்து அப்படியாக உன்னதாரமாய் இருந்தார். அவர் எந்தவனே என்னை கைவிட்டு நின்று சங்கீதக்காரன் 26 சங்கீத 1 வசனத்தின் அடிப்படையில் அங்கே இந்து ஐக்கியதீக தரிசனம் உரைக்கப்பட்டது அங்கே நிறைவு வந்தது இயேசு கிறிஸ்து மூலமாய். அப்படியாக அருமையான சத்தியத்தின் ஆழம் வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ளது. அது உனைய கரங்களையும் பிரிக்கிறது, ஆத்மா உயிர்ப்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஜீவன் உள்ள வல்லமை உள்ள வார்த்தைகளை விசேஷமாக எங்களை கற்றுக் கொடுத்தீர்கள். அருமையான சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியத்தையும் சபை ஊழியங்களையும் வீட்டுச்சல் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் தேவசமாயத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
0: Amen. God bless you, Subhalanga. God bless you, Neerkale. Amen.
1: ஆமீன். காட் பிளஸ் யூ டு பாஸ்டர். அருமையான வாத்தியின் வெளிச்சம் சுவிசேஷ பாரத்தோடு அந்த வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நித்தியமாக அருமையான ஆழமான சத்தியம் அடங்கியது. வார்த்தை வல்லமை உள்ளது. ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள், அந்த பரிசுத்த ஆவியான சொல்ல சொல்ல எழுதின வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வெறுமனை திரும்பாத வார்த்தைகள், எங்களை உயிர்ப்பிக்கிறது, எங்களுக்கு ஆவியின் அதாவது வல்லமையை நடக்க வைக்கிறது, வழிகாட்டுறது, வெளிச்சம் கொடுக்குது, அந்த பரிசுத்த வாழ்வை வாழ வைக்கிறது, ஜீவனை அளிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அருமையான வார்த்தையின் வெளிச்சம் ஆழமான சத்தியம் அடங்கி இருக்குது. மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இந்த சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். அதுவே நமக்கு விழுந்த சுவிசேஷ பாரமாகும். ஆமேன். சரியா, 9:36 நாங்கள் இதுவரை நேரமும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருந்தோம். நாங்கள் இதுவரை நேரமும் கர்த்தரங்களை நடத்தின விதம் பெரிது. அவர் உபநேசராயிருந்து உதவி செய்தார். அடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ணினார். 7 மணி தொடக்கம் இம்மற்ற நேரம் நடத்தின அந்த எபினேசருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நன்றி ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை ஏறெடுப்போம். சிஸ்டர் டோலி,
2: சிஸ்டர்
1: அடுத்து வாருங்கள். முடிவு ஜெபத்தை எங்களோடு நான் ஒருமனப்படுகிறேன்.
2: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசப்பா, நன்றி அப்பா. அருமையான வார்த்தையில பகிர்ந்து கொடுப்பதற்கு அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவர் அப்பா. அந்த ஒவ்வொரு செய்தியையும் எங்களுக்கு எங்களுக்கு கற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு அறிவித்த அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட உன்னதமான அழைப்பின் மூலமாக நீங்க அழைத்த ஊழியக்காரர்கள் அப்பா, அவர்களை உங்களோட ரத்தத்தின் கீழே மறைத்து வைத்து அவங்க போகிற இடங்களெல்லாம் உங்களோட ரத்தத்தை தள்ளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க உங்களுக்கண்டு எழுந்து பிரார்த்திக்கிறவர்களா உங்களோட ஒளியை இந்த நித்திய வெளிச்சத்திலேயும் ஒளியாக பிரகாசி உங்களோட பிரசனத்தை எங்களுக்கு அப்பா உணர வைத்து உங்களை உங்களுக்கு அவர்கள் அப்பா எழுந்து பிரகாசிப்பதற்கு அதிகமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. சிஸ்டர் ஷியானிக்காண்டி ஜெபிக்கிற அவங்க கொண்ட வார்த்தையிலும் அவங்களோட குடும்பத்தாரும் அவங்க உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கிற அந்த வெளிப்படுத்துறதுக்கும் நன்றி செலுத்தினப்பா. அவங்களையும் அவங்களோட குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். நன்றி, நன்றி தப்பனே, நன்றி அப்பா. பாஸ்டர் தனசேகரன் அவருக்கான ஜெபிக்கிறன் பலவீனமா இருந்தாலும் ஆண்டவரே எல்லாற்றையும் சகலத்தை செய்ய கூட செய்ய முடியுமா இருக்கிற தகப்பினத்துல இருந்து உங்களிடத்துல இருந்து வேற அந்த பெல்லனையும் சத்துவத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க செய்யற காரியங்கள் எல்லாம் நான் அப்பா அவங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு இன்னும் அதிகமான பெல்லனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அவங்களுக்கு இன்னும் புதிதான அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பாஸ்டர் ஜெயராஞ்சனுக்காணி வருகிறேன், ஜெயராஜாக்காணி வருகிறேன் அப்பா. அவர்களை ஆண்டவரே அவங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை உயிர்ப்பித்த உங்களோட வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. நீங்க அறியாமைக்கு ஒன்றுமே எங்கள் ஜீவித்தில் நிலை பெற மாட்டாது. ஆனப்படி ஆண்டவரே அவட ஊழியத்தில் பகிர்ந்து கொடுத்த வார்த்தையில எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களுக்கு புதிதான அன்பை அறிவித்து புதிதான அன்பை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அபிஷேகித்து அந்த பாஸ்டர் அவங்க போக்கிலும் வர நடத்தி அவங்களோட ஊழியத்திலும் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் அன்டன் தான் வருகிற நானூரே, அவர்களை மாண்டவரே உங்களுடைய ரத்தத்தின் கீழே மறைத்து வைங்க. காலை மாலை நேரம் பார்க்காமைக்கு வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குற அவர்களை மாண்டவரே அவருடைய ஊழியத்தைகளை ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுடைய இயேசுவின் நாமத்தின் மூலம் உங்களை உயர்த்துறதுக்கு கொடுத்த அந்த மகா அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களை அப்பா இன்னும் அதிகமாக உங்களோட அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களோட வார்த்தையின் அதிகமாக தைரியமாக பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தந்த அந்த அன்புக்கு நன்றி செலுத்தி அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. இப்பொழுது சிஸ்டர் சுபாகாணி ஜபிக்க தொகுப்பாளினியாக வந்து இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த ஒவ்வொரு வார்த்தையின் உற்சாகத்தோடு எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்கள் நீங்க ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துற அப்பா. கணவனாருக்கும் ஆண்டவரே அவருடைய ஹஸ்பண்டுக்கும் இன்னும் புதிதான பெல்லனை சத்துவத்தை கொடுத்து மறுபடியும் வேலைக்கு போ கூடியதாக நீங்க அவர்களை இன்னொரு ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ரத்தம் அவங்க வீடு முழுக்கும் தெளிக்கும்படியாக ஜபிக்கிற சிஸ்டர், உங்கள் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவங்க கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க அவர்கள் தேவையை சந்தித்து அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவன், நன்றி மகேந்திரன் ஐயா. கண்ணி வருகிறேன் அப்பா, அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆண்டவரே, அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருக்க வேணும். அவங்களை பலவீனத்தில் பலப்படுத்தி அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டாங்க செய்கிற இந்த ஊழியங்களை, மறைவில் செய்கிற ஊழியங்கள் யாவற்றையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்குறீங்க அப்பா. அவங்க இன்னும் உங்களோட சிலுவை எடுத்து முன் செல்வதற்கு பலவீனமாக இருந்தாலும் நீங்கள் புதிதான கிருபையினால் முடிசூட்டி அவங்களோட ஊழியங்களை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறீர்கள். இருந்தாலும் இன்னமும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். புள்ளிகள் மாண்டவரே, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்களையும் ஆசீர்வதிங்க. சுபாட பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் வாலிபர்களையும் இப்போ அவங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கென்று எழுந்து பிரார்த்திக்கிற பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. யாவரையும் எங்களுக்கு இந்த மாலை நேரம் எனக்கும் பெலன் சத்துவத்தை கொடுத்து வழிநடத்த கிருபிகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. வராமல் இருக்கிறவர்களுக்காண்டி வரை அவர்களையும் கூட அவங்க கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறப்பா. உங்களுடைய நாம இனிதான நாம இந்த நேரங்களில் அப்பா இந்த கடைசி காலத்திலையும் அதிகமாக உங்களுடைய ஜெப ஆவி எங்களுக்கு ஊற்றும்படியாக ஜபிக்கிற தாழ்மையான ஆவியை கொடுத்து உங்களுக்கு தேவ பயத்தோடு நாங்கள் இன்னும் அதிகமாக உற்சாகமாக உங்களுக்கு ஊழியர் செய்வதற்கு யாவரையும் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துவதற்கு யாவரையும் ஆசீர்வ மறைவில் இருக்கிற சர்வ வல்லருடைய நிழலில் தங்கி இருந்து இன்னும் அதிகமாக அந்த உன்னத பாடல்களை பாடி உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு இன்னும் அதிகமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவேன் என்று குறித்தாழ்த்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது கர்த்தர் நாங்கள் கேட்பதற்கு அதிகமாக இன்னும் அதிகமாக உன்னத கனிகள் மூலமாக ஆண்டவரே எங்களை நீங்க ஆசீர்வதித்து விசுவாசம் அன்பு நம்பிக்கையில உறுதியா இருந்து அதிகமாக உங்களுக்கு திருத்தி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமப்படுத்தி இன்றைக்கு உங்களை நாங்கள் உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: தெய்வ தூதர்களும் பரிசுத்தவான்களும் துதிக்கும் உங்களை துதிக்க எங்களுக்கு நீர் தந்த பெரிய சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காகவும் அவரோடு கூட உம்மை புகழவும் விசேஷமாக இந்த ஓசன்னா MP3 CD பாகம் 4 பாடல்கள் மூலம் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சுகம், விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த பாடல்கள் தொனிக்கும் இடமெல்லாம் உம் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆவியானவரின் தொடுதலை மக்கள் உணரட்டும். இந்த பாடல்களை உருவாக்கின சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் குடும்பம் ஊழியத்தையும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள் மூலம் உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவின உமக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே.
1: ஆமென். ஆமென். என் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம். இயேசுவே, நீரே எனக்கு போதும்.

ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்கலாம் கரங்களை நன்காக தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். வந்தவர்கள் யாரும் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு புதிய ஆசிர்வாதங்களோடு கூட போக போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெபத்தினால் நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? You know, the word of God, it says, be anxious for nothing, but in everything by prayer, supplication, with thanksgiving, let your requests be made known to God. இந்த வேளையில் உனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அப்படி ஆய் சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுது இந்த எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் கூறுவோம். வேதத்திலே அப்படியாய் போட்டிருக்கு. உங்களுக்கு என்ன தேவை, வாய்களை திறந்து கேட்டு கேளுங்க. கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். காலை வெளியில் உள்ளத்தில் ஆழ்த்திருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே, பதில் கொடுங்க என்று கர்த்தர் சொல்லி கேளுங்க.

இருக்கிறார். எத்தனை வேளைகளில் மனுஷன் நம்மை கைவிட்ட நேரங்களில் எல்லாம் அவரை நோக்கி நாம் கூப்பிட்டோமே, நமக்கு இமீடியட்டாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கினாரே. நன்றி ஆண்டவரே. இந்த

இன்னும் அதிகமாய் நாங்கள் ஜெபம் செய்ய, எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் நாங்கள் சொல்ல, கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்ய ஆண்டவரே. கேட்கிறவர்கள் யாவரும் பெற்றுக் கொள்வார்கள். கரங்களை தட்டி என்ன காரியத்தை நினைச்சு நீங்க இந்த பாட்டை பாடுனீங்களோ, கர்த்தரது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். You are more precious than the sparrows. Amen. Hallelujah. We read it in the word of God, Elia. Amen. You are more precious than the birds of the air. You are made in his own image. He loves you so much. My God loves you with an unconditional love. Amen. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதிகளவாய் நேசித்திருக்கிறார். Amen. You are special.

0: ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால், உம்மில் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றி. Because my Jesus is with you, you are more than important, you are more than special that you could ever imagine of in life. Hallelujah. You are not forgotten by God. Hallelujah. You are precious in his sight. Amen.
1: ஒரு வேளை எத்தனையோ பேர் இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோன்னு யோசிச்சிருக்கலாம், வாழ்க்கையே முடிஞ்சு போதுன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லங்க, you are very precious to him. Amen. He has you for a reason in this world. The ulagathil unnai vaithirupadu oru periya nokkathai kathar vaithirukkar, karangalai thatti. Oh, he is going to fulfill great and mighty things in the coming days. Today is your day. Avarude kiruba mathra irundhal podume. Andha kiruba ethana per vaangikka poringa indrikku kaalaiyila sollunga, aandavare I

காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கே நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன். எஸ், நீடித்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சுகமாயிருப்பேன். Oh, I will be happy in the presence of God. எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர், சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர், வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.

தட்டி ஹாலலூயா. எத்தனை பேர் விசுவாசமா பாடுனீங்க, அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாயிருப்பாய். ஹாலலூயா. கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம் தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான். Oh, he can make you cross over. Amen. Hallelujah. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். He is the way, the truth and the life.

வைப்பார். அவர் நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவனின் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நாளில்? இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர். எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடணுமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டியிருக்கிறது. அவர் நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்கப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, வாட் எவர் இஸ் யோர் பர்டிகுலர் நீட், ஹி இஸ் தேர் டு ஃபுல்ஃபில், ஹி இஸ் தேர் டு மேக் இட் ஹேப்பன். ஃபியர் நாட். ஒருவேளை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர்

0: testify in the coming week. வருகிற வாரம் நீங்க எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க. Hallelujah. Believe it and receive it in Jesus' name. கரங்களை நன்றாக தட்டி, we praise you, Lord. We thank you.
1: அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGCயை தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGCயின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: நாடாவிற்கும் மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் டி கென்னடி பிரேமா, 25x38 ஜோதி ராமலிங்க வீதி, பஜனை கோயில் தெரு, சூளைமேடு, சென்னை 94. செல்போன் 9840131279 மற்றும் 9380982856. பாடல்களை கேட்டவங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
1: என்னங்க எல்லாம் சோகமா இருக்கீங்க?
2: அட என்னங்க, எல்லாம் முடங்கி போயிருக்கு. சாதி சனம் எல்லாமே வடித்திராம ரொம்ப தவிச்சிட்டு இருக்குங்க.
1: அட ஒரு அடியை போடுங்க, விசுவாசமா ஒரு பாட்டை பாடுவோம்.

நீங்கள் வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இயேசு உங்களுக்கு இரட்டிப்பாய் தந்திடுவார். ஒருவேளை கண்ணீரினால் விதைத்துக் கொண்டிருக்கிற அனுபவம் இருந்தால் உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் அவர் நிச்சயமாய் பதில் தருவார். கண்ணீரின் விதைகள் எல்லாம் விளைச்சலாய் மாறும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ

6917582 இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com வெப்சைட் www.sangamam.com சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கணவனை இழந்து சொந்த பந்தங்களை துறந்து தன் நாட்டில் இருந்து யூதேயா நாட்டிற்கு வந்த ரூத் என்ற இளம் விதவை தனக்கு அடைக்கலம் தேடி போவாஸ் என்ற செல்வந்திட வருகிறாள். போவாஸ் உமது நேசத்தின் அடையாளமாக போர்வையால் என்னை மூடும் என்று வேண்டிக் கொண்டாள். இதை ரூத்தின் புத்தகம் 3:9 வாசிக்கிறோம். அந்த நாளிலிருந்து அவள் வாழ்க்கை மலர்ந்தது. இந்த போவாஸ் இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். ஆதரவற்ற நிலையில் அலைந்து திரிகிற மகனே மகளே, இதோ நமக்கு ஒரு போவாஸ். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு. கலங்காதே, இன்றே தன் நேச போர்வையால் அவர் உன்னை மூடுவார்.

கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, அதிகாலை எழுந்து பிறருக்காக தேசத்துக்காக மன்றாட வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆம், அருள்நாதர் இயேசுவின் ஏக்கமும் அதுதானே. மத்தேயு 13:25 மனிதர்கள் தூங்கும் போது பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் என்று ஒரு கதையை வாசிக்கிறோம். இன்றைக்கு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய நாமும் நமது சபைகளும் அதிக நேரம் தூங்குவதால் நமது நாடு களைகளால் நிரம்பி உள்ளது. எதிரியாகிய சாத்தான் களைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறான். இதை தடுக்க ஒரே வழி ஜெபம். ஆகவேதான் எப்பொழுதும் எல்லாருக்காகவும் எல்லாவித ஜெபங்களோடும் பிரார்த்தனை செய்வதில் விழிப்பாக இருங்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆம், நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் செயல்படுகிறார். இன்றே அதிகாலை ஜெப நேரம் ஒதுக்குங்கள். ஆவியில் நிறைந்த ஜெபிக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தில் வளர ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் மந்தாட்டுகளை எப்பொழுதும் கேட்கிற நல்ல தகப்பனே, உம்மை மனதார போற்றுகிறோம் ஐயா. ஒருவன் என் மீது அன்பு கூர்ந்தால் அவனை விடுவிப்பேன், என்னை நோக்கி மன்றாடும் போது அவனுக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கொடுத்திருக்கிறீரே. இந்த ஒலி நாடாவை கேட்கும் அத்தனை பேரும் மன்றாட்டு வீரர்களாக மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தட்டி, கைகளை தட்டி, உன்னத பரலோக அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் இப்பொழுதே உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Praise the Lord.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு ஆராதனை பாடல் சீடி. நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம், நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான். ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், வாழ்த்துங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம் மத்தியிலே வருவார். அவர் பிரசன்னம் நம் மத்தியிலே வரும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம் மத்தியிலே வருவார். அவர் வரும்போது நம் மத்தியிலே என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், மிகப்பெரிய சுகம் கிடைக்கும், சமாதானம் நம் மத்தியிலே வரும், விடுதலை கிடைக்கும், சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு விடுதலையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். வாருங்கள், நம் தேவனை நாம் ஆராதிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: நாம் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிப்படைய வேண்டும். இதற்கென்றே ஆதி முதல் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைந்திடவும் நம்மை கர்த்தர் அழைத்துள்ளார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. இவ்வாறாக பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். இதையே நாம் பாடலாய் பாடுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான இந்த நாட்களிலே இவ்விதமாக தேவ சமூகத்தில் வந்து நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இவ்விதமாக நம்ம ஆராதிப்பது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். ஏதோ ஒரு காரியத்தில் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து இந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இந்த ஆராதனையிலே என்னோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். அந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களை தொட போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த ஆராதனையுடைய முடிவிலே நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்லத்தக்கதான மகிமையான காரியங்களை இயேசு இந்த நாளிலே செய்ய போகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலே நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களோடு இருந்தவர்கள், உங்களை சார்ந்தவர்கள் பல நிலைகளில் உங்களை மறந்து போகலாம். ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் நான் மறப்பதில்லை. ஏன் ஆண்டவர் மறப்பதில்லை தெரியுமா? அவர்கள் என் ஜனமா இருக்கிறாங்க. என் ஜனத்தை என் உள்ள கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரனே, உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரியே, ஆனால் உன் ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை. நீ அவருடைய கரத்திற்குள்ளே இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. இஸ்ரவேலே நீ என் ஜனம், உன்னை நான் மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேதனையோடு வந்திருக்கிற சகோதரியே, வாழ்க்கையில் பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டு துன்பத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாரும் நினைக்காமல் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நினைக்க இந்த உலகத்துல யாரும் இல்லாம இருக்கலாம். என் ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். இந்த நாளில உங்களை பார்த்து அவர் தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல்

அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அவரை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் யாரு உண்டு? நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழும்படி, ஆண்டவருக்காக நிற்கும்படி, ஆண்டவருக்காக ஜீவிக்கும்படி அவர் நம்முடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஆவியினாலே நம்ம எல்லாரையும் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. ஒவ்வொருவரும் பாடு

பாதி ஆத்துமார் சரீரம் முழுவதையும் என் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாராக. கரங்களை தட்டி அப்படியே கர்த்தர் மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ்.

உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்திர ஆண்டவரே, என் மேல எத்தனை அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே.

தேங்க்யூலா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் நீங்க என்னை ஆசீர்வதித்து மகிழ்கிறீர் ஆண்டவரே. ஆமென். தேங்க்யூலா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். பலர் என்னை சபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்.

கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்ல போறீங்க. வாழ்க்கையில உன் வாழ்க்கையில தேவனுடைய அன்பு மட்டுமே உன்னை தேற்றி கொண்டே இருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற அன்பு இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல, நீ எதிர்பார்க்கிற பாசம் இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல. ஆண்டவர் உண்மையில அன்பா இருக்கிறார். வாழ்க்கையில பல நிலைகளில சோர்ந்து போன சகோதரிய, உலக அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போனேன் என்று சொல்லுகிற நிலையில இன்னைக்கு நீ வந்திருக்கிறாய் அல்லவா. உன்னோட தான் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் உன் மேல, உன் குடும்பத்தின் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்புக்கு ஈடாக என்ன கொடுக்க முடியும் இந்த ஆண்டவருக்கு?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாழ்ந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன ஒரு நிச்சயம், அவர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். ஏகோவா ரூபா என்று சொன்னால்

0: ஒன்று நாளாகமம் 17 அதிகாரம். தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிறபோது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும்.
1: Recording in progress.

0: நாளாகமம் 17 அதிகாரம். தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன். நான் சகல இஸ்ரவேலோடும் உலாவி வந்த எவ்விடத்திலாகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளில் யாதொருவனை நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். உன் சத்துருக்களையெல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலகப் பண்ணினது போல அவனை விட்டு விலகப் பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோடே சொல்வது என்ன? தேவரீர் உமது அடியானை அறிவீர். கர்த்தாவே, உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் அறிய பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியத்தையெல்லாம் செய்தீர். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்தில் இந்த ஒரே ஜாதியை தேவனாகிய நீர் உமக்கு ஜனமாக மீட்கும்படி பயங்கரமான பெரிய காரியங்களினால் உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி நீர் எகிப்திற்கு நீங்களாக்கி மீட்ட உமது ஜனத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உமது ஜனமாயிருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனானீர். இப்போதும் கர்த்தாவே, தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலை வரப்பட்டிருப்பதாக. தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். ஆம், அது நிலைவரப்பட்டிருக்கவும் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தேவன் என்றும் உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக திடமானதென்றும் சொல்லப்படுவதினால் உமது நாமம் என்றைக்கும் மகிமைப்படவும் கடவது. உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தாவே, நீரே தேவன், நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும்.
1: எசேக்கியேல் 29 10 வருஷம் 10 தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கும் எகிப்து முழுதுக்கும் விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு, என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வாயிலே துரடுகளை மாட்டி உன் நதிகளின் மச்சங்களை உன் செதில்களில் ஒட்டிக்கொள்ளும்படி செய்து உன்னை உன் நதிகளின் நடுவிலிருந்து தூக்கிவிடுவேன். உன் நதிகளின் மச்சங்களெல்லாம் உன் செதில்களில் ஒட்டிக்கொண்டிருக்கும். உன்னையும் உன் நதிகளின் எல்லா மச்சங்களையும் வனாந்தரத்திலே போட்டுவிடுவேன். வெட்ட வெளியிலே விழுவாய், நீ சேர்த்து கொள்ளப்படுவதில்லை. உன்னை பூமியின் மிருகங்களுக்கும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் இரையாக கொடுப்பேன். அப்பொழுது எகிப்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நாணற்கோலாயிருந்தார்களே, அவர்கள் உன்னை கையிலே பிடிப்போது நீ ஒடிந்து போவாய். அவர்கள் விலாவை எல்லாம் பிளப்பாய். அவர்கள் உன்மேல் சாயும் போது நீ முறிந்து அவர்கள் இடுப்பு முழுவதையும் மறத்து போக பண்ணுவாய். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்மேல் பட்டயத்தை வரப்பண்ணி உன்னில் மனுஷரையும் மிருகங்களையும் சங்காரம் பண்ணுவேன். எகிப்து தேசம் பாழும் வனாந்தரமுமாகும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னானே. ஆகையால் இதோ நான் உனக்கும் உன் நதிகளுக்கும் விரோதமாக வந்து மிக்தோல் முதல் எத்தியோப்பியாவின் எல்லையிலுள்ள செவெனே வரைக்கும் எகிப்து தேசத்தை அவாந்தரமும் பாழுமான வனாந்தரங்களாக்குவேன். மனுஷனுடைய கால் அதை கடப்பதுமில்லை, மிருக ஜீவனுடைய கால் அதை மிதிப்பதுமில்லை. அது 40 குடியற்றிருக்கும். எகிப்து தேசத்தை பாழாய்போன தேசங்களின் நடுவிலே பாழாய்போக பண்ணுவேன். அதன் பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவிலே 40 பாழாய் கிடக்கும். நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களுக்குள்ளே தூற்றிவிடுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், 40 முடியும் போது நான் எகிப்தியரை அவர்கள் சிதறுண்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை அவர்களுடைய ஜனன தேசமாகிய பத்ரோஸ் தேசத்திலே திரும்பி வர பண்ணுவேன். அங்கே அவர்கள் அற்ப ராஜ்யமாயிருப்பார்கள். அது இனி ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாயிருக்கும். அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகி போக பண்ணுவேன். அவர்களின் பிறகே போய் அவர்களை நோக்கிக் கொண்டிருக்கிறதினால் இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு இனி அவர்கள் இவர்களுடைய நம்பிக்கையாயிராமற் போவார்கள். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். 27 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசா தீருவின் முன்னே தன் சேனைகளிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான். ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று, ஒவ்வொரு தோள்பட்டையின் தோலும் உரிந்து போயிற்று. ஆனாலும் அவன் தீருவுக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதன் கொள்ளைப்பொருளை எடுத்துக்கொள்வான். இது அவனுடைய சேனைக்கு கூலியாயிருக்கும். அவன் அதிலே செய்த வேலைக்கு எகிப்து தேசத்தை நான் அவனுக்கு கூலியாக கொடுத்தேன். எனக்காக அதை செய்தார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு
2: கட்டளையிடுவேன். அதிகாரம்
1: அப்பொழுது நான்
2: 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாகும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாயிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவையில்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே? அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே? நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மறித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறதில்லை.
3: மூன்றாம் அதிகாரம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா, விசுவாச கேள்வியினாலேயா, எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தினாலே உண்டாகிறாது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா அல்லவே? உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது.
2: ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாயிருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும்

தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதெப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். சகோதரரே, என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களை போலும் ஆனேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கக்கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ? அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல் மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே? ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு. கற்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன

சொல்லுகிறது. அடிமை யானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடு சுதந்திர வாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. பிரியமானவர்களே, நேரமெடுத்து வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆசீர்வதிக்கப்படுவோம். எம்முடைய தேவன் சிறிய தேவன் அல்ல, அவர் பெரிய தேவன். மனிதனால் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய எம் தேவனால் முடியும். மூடப்பட்ட கதவுகளை அவர் திறக்க வல்லவர். உடைந்ததை அவர் திரும்ப கட்ட வல்லவர். இழந்ததை அவர் மீட்டு தர வல்லவர். பலவீனமான இடத்தில் தமது வல்லமையை வெளிப்படுத்த வல்லவர். ஆகவே சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீர்கள். சூழ்நிலைக்கு மேலாக இருக்கும் தேவனை பாருங்கள். எம்முடைய ஜெபத்திற்கு பதில் தாமதமாகும் போது தேவன் செயல்படவில்லை என்று அர்த்தம் அல்ல. அவர் சரியான நேரத்தில் சரியான வழியில் செயல்படும் சர்வ வல்லவர். தேவ பிள்ளைகள் ஒருபோதும் என்னால் முடியாது என்று சொல்லாதீர்கள். என் தேவனால் முடியும் என்று விசுவாசத்துடன் சொல்லுங்கள். உங்கள் குடும்பம், சரீர சுகம், ஊழியம், எதிர்காலம், தேவைகள் எல்லாவற்றையும் உங்கள் பெரிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் எது முடியாததாக தோன்றினாலும் அதை தேவனுடைய கரங்களில் ஒப்படையுங்கள். உங்கள் தேவன் பெரியவர். அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
1: இன்றைய வேத வார்த்தை. இன்றைய நாளிலும் 2 அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை 2026 கர்த்தருடைய அருமையான வார்த்தை இந்த நாட்களிலே நம்மளத்திலே கடந்து வருகிறது. சங்கீத புஸ்தகம் 91:14 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த சங்கீத புஸ்தகம் 91 எப்படியாக சொல்லுகிறது என்றால், ஒரு பாதுகாப்பின் சங்கீதம் என்று சொல்லி இந்த நாட்களே கருதப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே நம்முடைய பாதுகாப்பு எப்படியாக தேவனிடத்திலே இருக்கிறது என்று ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தெளிவாக அந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த 14 வருகிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் இந்த நாட்களை வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவனிடத்திலே வாஞ்சியாயிருக்கிற வேளையிலே தேவன் நம்மை விடுவிக்கிறார். பிசாசினுடைய பிடியிலே இருந்து, பொல்லாத பில்லி சூனிய கட்டுக்களிலே இருந்து, நோய்கள் இப்படியான காரியங்கள், மனுஷனுடைய கண்ணிகள், மனுஷனுடைய அதாவது புறங்குறுகிற காரியங்கள், மனுஷர் நம்மை புறக்கணிக்கிற காரியங்கள், அது மனுஷன் நம்முடைய இருதயங்களை உடைக்கிற காரியங்களில் இருந்து நாட்களிலே தேவன் நம்மை விடுவிக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால். அல்லேலூயா. அவருடைய நாமம் இயேசு என்று சொல்லுகிற நாமத்தை நாங்கள் அறிய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வானலத்தோர் பூதலத்தோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாமத்தை உடையவராம் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து வேதத்தில் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவருடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், உயர்ந்த அடைக்கலத்தில் இந்த நாட்களிலே வைப்பேன் என்று சொல்லுகிற தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நம்முடைய வாழ்க்கையில வருகிற நெருக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற மற்றவர்களால் சொல்லப்படுகிற அதாவது வேதனைகள், மற்றவர்கள் நம்மை குறித்து சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தை உடைக்கும்படியாக, நம்முடைய அதாவது குடும்பங்களை பிரிக்கும்படியாக சில வார்த்தைகளை இந்த நாட்களிலே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே சொல்லுகிற வேளையிலே நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் மேலே வாஞ்சியாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த சங்கீதம் 91 அதிகாரம் வசனத்தை எடுத்து இந்த நாட்களை வாசித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்துக்கு இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு யாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம், பெற்றோர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கலாம், அல்லது இந்த நாட்களே கணவனையோ அல்லது மனைவியையோ இழந்து இந்த நாட்களே தனித்த நிலையிலே இந்த நாட்களே இருக்கலாம். ஆனாலும் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களே கொண்டு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது அவருடைய நாமம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமம் தான் இரட்சகர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயும் முதலாம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை இரட்சிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுது. இரட்சிப்பு என்றால் இந்த நாட்களிலே சல்வேஷன் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அவரை தேடி அவருடைய நாமத்திலே இந்த நாட்களிலே அவரை தேடி அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறார் என்றால் அங்கே உயர்ந்த அடைக்கலத்தில் இந்த நாட்களிலே நம்மை வைக்கிறது மட்டுமல்ல, நம்மை இந்த நாட்களிலே அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற வாசிக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் விடுதலை இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிறீர்களா? நீங்கள் அமைதியாக இந்த நாட்களிலே பாருங்கள், இயேசு என்று உங்களுடைய இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம், ஒரு விடுதலை இந்த நாட்களில் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நீங்கள் எப்படிப்பட்ட மதத்தை யாரையாவது நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கலாம், என்ன காரியம் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் இந்த நாட்களிலே எந்த மதமோ எந்த காரியமோ எந்த கல்லோ எந்த மண்ணோ எந்த மரமோ இந்த நாட்களிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு என்ற நாமத்தை சொல்லுகிற வேளையிலே நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாகதை இதில் காணக்கூடியதாக இருக்கு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். உங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலே சங்கீதம் 91 எடுத்து வாசித்து பாருங்கள். அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு விடுதலையும் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.

0: ஆமீன் ஆமீன். இன்று 2ஆம் தேதி 10ஆம் மாதம் 2ஆம் தேதி ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவென எந்தெந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து தருவாராக. டொரண்டோ நேரம் காலை 8 மணி, அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமேன். வாகமம் 31:8 கூறப்பட்ட அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் யோசுவாக்கு சொன்னது போல எங்களுக்கும் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமேன். முந்தைய நாளிலே நீங்கள் பார்த்தீர்கள் அந்த விமானத்தை, கர்த்தர் காத்தார். ஆமேன். அவர் முன்னாக போகிறவர், அவர்களோடு இருந்தார், அவர்களை விட்டு விலகவில்லை, அவர்களை கைவிடவும் இல்லை, பயப்படாமலும் கலங்காமலும் அவர் பாதுகாத்து கொண்டார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 நாகமம் 16, எசேக்கியேல் 28, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து கலாத்தியர் 1:2. இதை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு நற்சிந்தனை, தேவனுடன் 1 நிமிடம், ஜீவ மன்னா, வாக்கு தத்தம் இவற்றை கூட அனுப்பி தந்தோம். கர்த்தர் தாமே அவற்றுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக. அதே வேளையிலே அவற்றுக்கூடாக ஆசீர்வாதங்களை தருவாராக. மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்கு போக முன்னதாக எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர் மிகுதியான அபிஷேக ஆராதனையை வழி நடத்துவார். ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்துவார். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியரை வரவேற்போம். அதற்கு முன்னதாக எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் இணைந்திருந்தார்கள், சென்று விட்டார், அவர் திரும்பமாக இணைவார். நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் துதி ஆராதனையை இந்த வேளையிலும் வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு புதிய நாளை ஆசீர்வாதமாக கொடுக்க செல்கின்ற ஒவ்வொருவருடைய காரியங்களிலும் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடமாக உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: ஹல்லேலூயா. கர்த்தரே, இந்த வேளையிலும் இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக சூத்திரம். பறந்து காக்குற பட்சிகளை போல எங்களை பாதுகாக்கிற தேவனப்பா, ஆண்டவரே முன்னும் பின்னும் நெருக்கி உங்களுடைய அன்பு எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவம்ப்பா ராஜா, போல் வேறு தேவன் இல்லையப்பா ராஜா. தேவனே, உடைய கண்கள் பிரியப்பா, உடைய ரத்தங்கள் பிரியப்பா ராஜா. காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறபடியினால் ஆண்டவரே, உடைய புதிய கிருபைக்குள் எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வளர்ந்த ஊரை ஒப்புக் கொடுக்கிறோம், உறவுகளை ஒப்புக் கொடுக்கிறோம், சகோதரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், திருச்சபை ஒப்புக் கொடுக்கிறோம், திருச்சபையின் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பு நீமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை நீர் ஆண்டவரே திரும்ப ஆண்டவர் அதிகமாய் உப்பு ஆண்டவர் எங்களுக்கு தருகிற தேவன். ஐந்தப்பம் ரெண்டு மீன்கள் ஒரு சிறு பையன் ஆண்டவரே உம்மிடத்தில் கொடுத்த வேளையில் 5000 பேரு கொடுத்து ஆண்டவரே பயன்பட்டு கூட நிறைய ஆண்டவரே திரும்ப கொடுத்திருப்பா ராஜ தேவனே. அப்பா தேவனே பூமிக்கு கூட ஆண்டவரே விதைக்கிற விதைக்கு ஆண்டவரே அப்பா திரும்ப ஆண்டவரே பலனாய் கொடுக்க வைக்கிற தேவன் பாராச்சா. அப்பாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கிருபையின் கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுத்தான், திரும்ப பாவனையாய் பெற்றுக் கொண்டான் ஐயா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இரக்கத்தின் பிதாவே நம்முடைய கரம் கூட இருப்பதாக. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஆண்டவரே நாங்கள் இடம் கொண்டு பெறுக நீங்கள் கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம் கத்தாவி. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் தகப்பனே. இயேசு நாமத்தினால் ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர், பரிசுத்தர்.

நெருங்கவே முடியா பரிசுத்த தேவன் பலியானார் நம்மை மீட்க. நெருங்கவே முடியா பரிசுத்த தேவன் பலியானார் நம்மை மீட்க. பாவியான மனுக்குலமே பரிசுத்தமானதுவே கல்வாரி மரணத்தினால் அவரின் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினால் அவரின் தகப்பனானார். அவரின் தகப்பனானார். பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினா தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. பொங்குது ஆனந்தம் புவி எங்குமே இல்லா பேரானந்தம். பொங்குது ஆனந்தம் புவி எங்குமே இல்லா பேரானந்தம். பொங்குது ஆனந்தம் வையகம் தந்திட இன்பம் ஏசையர் அளித்த ஆனந்தம். வையகம் தந்திட இன்பம் இயேசு ஐயன் அளித்ததானந்தம். பொய்யனு கோபுகள் ஒன்னாசம் மெய்யன் அகற்றினாரின் பாவதோசம். புகுதே ஆனந்தம் புவியெங்குமே இல்லாத பேரானந்தம். புகுதே ஆனந்தம் பரலோகமேன்மை துறந்து நரலோகர் மனிடனாய் பிறந்து. பரலோகமேன்மை துறந்து நரலோக மனிடனாய் பிறந்து. எங்குமே காத சிலாக்கியம் எங்குமே கிடைக்கா கிடையாத சிலாக்கியம் பரமனை நம்புவோர் கடித்த நல் பாக்கியம். புகுதே ஆனந்தம் புவி எங்குமே இல்லா பேரானந்தம். புகுதே ஆனந்தம் குருசினில் சிந்திய ரத்தம் குரு இயேசுவில் உண்டான சுத்தம். குருசினில் சிந்தின ரத்தம் குரியேசுவில் உண்டான சத்தம். கல்வாரியில் செய்வ மனு நேசம் கல்லான இதயம் கழித்திடும் பாக்கியம்.

நாமம் ரோக பரிகார நாமம் பாவ பரிகார நாமம் ரோக பரிகார நாமம் சர்வலோகத்திலும் மேலான நாமம் சர்வஜனத்திற்கும் ரட்சண்ய நாமம் ஆனந்தம் புவி எங்குமே இல்லாத பேரானந்தம் ஆனந்தம் ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரமையா ராஜா தகப்பனே அப்பா பிதாவே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. இரக்கங்களின் தெய்வம் நீங்க தான் ஐயா ராஜா தகப்பனே. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா உம்முடைய கிருபை பெரியதப்பா ராஜா தேவனே. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. எத்தனை நன்மையே எத்தனை இன்பம் சகோதரர்கள் ஒருமேத்து

நறுமணம், அது ஆர்வம் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணம், முகத்தில் இருந்து வழிந்தோடி உடையை நினைக்கும், முகத்தில்

சியோன் மலையில் இறங்குகின்ற பனிக்கு ஒப்பாகும், சியோன் மலையில் இறங்குகின்ற இழைப்பார்கள் சமாதானம் இங்கு உண்டாகும், இழைப்பார்கள் சமாதானம் இங்கு உண்டாகும். எத்தனை நன்மை எத்தனை இன்பம் எத்தனை நன்மை.

போது ஹலேலூயா சகோதரர்கள் ஒன்றாய் கூடியிருக்கின்ற வேளையிலே ஆண்டவராகிய தேவன் அங்கே ஜீவனை கட்டளையிடுகிறேன் சொல்லப்படுகிறது. ஹலேலூயா, ஆண்டவருடைய ஜீவன் அந்த இடத்திலே ஊற்றப்படுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நாங்கள் ஒன்றாய் கூடி நிற்கிறோம். ஹலேலூயா, நாங்கள் வெறுமனே கூடியிருக்கவில்லை, இயேசு நாமத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஹலேலூயா, அநேக ஜனங்கள் அந்த கூடியிருக்கிற காரியங்களை விரும்புவதில்லை. ஹலேலூயா, ஜெப கூடுகை என்று சொல்லி சொன்னால் பாருங்க, நான் இந்தியாவில் இருக்கின்ற வழியிலே கூட அந்த திருச்சபையில கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருப்பார்கள் நான் இருந்த திருச்சபையில. ஆனால் சனிக்கிழமை ஜெப கூடுகை என்று சொல்லி சொன்னால் ஒரு கொஞ்சம் பேர் வருவார்கள். பைபிள் ஸ்டடி என்றால் எண்ணி சொல்லலாம், 3 அல்லது 4 பேர். ஹலேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், சங்கீதம் 133 அது ஆரோனுடைய சிரசிலே வழிகிறதும் அவனுடைய தாடியிலே வழிகிறதும் மன நல்ல தைலத்துக்கு அது உப்பாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே தேவன் ஜீவனை அவர் கட்டளையிடுகிறாராம். ஹலேலூயா. இன்றைக்கு பாருங்கள், நான் இப்பொழுது கூட நினைத்து கொண்டிருந்தேன் என்னென்றால், இந்த டிமென்சியான்னு சொல்லி இந்த மறதி வருத்தங்கள் ஏன் வருகிறது யோசிச்சு பாருங்கள். தனிமையா இருக்கிறவர்களுக்கு தான் அது அதிகமாக வருகிற காரியம். அதுவும் இந்த தேசங்களிலே பாருங்கள், அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அந்த வெள்ளக்காரர்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், நம்முடைய கனடிய ஜனங்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் 70 பிற்பாடுதான் அவர்கள் ஸ்கூல்களுக்கு போவார்கள், போய் ஏதாவது படிப்பார்கள், தங்களை ஏதோ ஒரு காரியத்திலே அவர்கள் உட்புகுத்தி கொள்வார்கள். ஆனால் அப்படினால் பாருங்கள், நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்திலே நாங்கள் இருந்தது போல அல்ல. நாங்கள் பக்கத்து வீட்டிலே பேசலாம், முன் வீட்டிலே பேசலாம், எங்கும் பேசலாம், எங்கும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இந்த தேசத்திலே நம்மை நாமே நாங்கள் என்னடா, நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறபடியா எத்தனையோ ஜனங்களை நாங்கள் காண்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் தங்களை கவனிக்காத பட்சத்தில் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு எத்தனையோ காரியங்கள்ல கஷ்டப்படுகிறார்கள். ஹலேலூயா. ஆனா ஜெபத்திலே நாங்கள் கூடி நின்று ஜெபிக்கின்ற வேளையிலே எங்களை இருதயத்திலிருந்து பாருங்கள் வார்த்தைகள் வெளியே வருகிறது, உணர்வுகள் வெளிப்படுகிறது. ஹலேலூயா. அது மட்டுமல்ல, தேவன் அந்த ஜெபங்களுக்கு பதிலும் கொடுக்கிறார். ஹலேலூயா. சூத்திரமையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நான் உயிரோடு இருக்கு நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். பாடுவோம். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், எந்த நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, நான்

உமக்கு சொந்தமையா, ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. பாடுவோம் அப்பா.

ஆண்டவர் இயேசுவையாடையாய் அணிந்து கொண்டேன் நான். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, உமக்கு

இறக்காய் வாழும் இனங்கள் என்றும் அறிந்ததையா அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரமையா. ராஜா தகப்பனே, இந்த வேளையிலும் உம்முடைய திருக்கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ராஜா தகப்பனே, ஆண்டவராய் கர்த்தாவே, எங்கள் சரீரத்திலே நீர் வாசம் பண்ணுவீராக, எங்கள் ஆவியிலே வாசம் பண்ணுவீராக, எங்கள் ஆத்மாவிலே வாசம் பண்ணுவீராக, எங்கள் எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே, உணர்வுகளிலே, உணர்ச்சிகளிலே ஆண்டவரே, தேவரீர் ஆண்டவரே வாசம் பண்ணுவீராக. ராஜா தேவனே, அப்பா பிதாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ராஜா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே உமக்கு சூத்திரமையா. ஹல்லேலூயா. துன்பமாம் துயரமாம் அது தண்ணீர் பட்ட உடல்.

தேவை இல்லை. உன் சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது. ஆமேன். உன் சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது. இன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லையும். இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லையும். கூப்பிடு இயேசு இயேசு என்று உன் குறை

0: அது தண்ணீர் பட்ட உடை பூன்றதம்மா. ஹாலே தூயா ஆண்டவரே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா, தகப்பனே மத்துதிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுரூர கர்த்த சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதினா ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. இவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்கள், அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்ப ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனை நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிற மாக்கிரவனை நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவே நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு சூத்திரம். இந்த வேளையிலே ஆண்டவரே, அப்பா விசுவாச குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு சூத்திரம் ஐயா. நாங்களும் கர்த்தரங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும், ஆண்டவரே சபை பிள்ளைகளும் ஐயா, திருச்சபை பிள்ளைகளும், சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இந்த தேசங்களிலே அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சமாதானம் பெரியதாயிருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தரங்கள் வாசல்களின் தாழ்பால்களை பிறப்படுத்தி எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹாலேலூயா. இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்கள் பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக சூத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, எமக்கு சூத்திரம். தேவன் ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய முறிவை கட்டி எங்களுடைய அடிக்காயங்களை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனியான ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஹாலேலூயா. பராக்கிரமம் கையில் இருக்கிற கொள்ளைப்பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். ஹாலேலூயா ராஜா. தேவரீர், எங்கள் சத்துருவோடு நீர் வழக்காடி எங்கள் பிள்ளைகளை நீர் ரட்சித்துக் கொள்வீர். ஹாலேலூயா. எங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம். ஹாலேலூயா. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதியை எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் இருக்கும். ஹாலேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஞானத்தை உண்டாக்கும் ஆண்டவரே. அப்பா சிறிதும் பெரிதுமான எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு பயந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. செய்த பிறகு பயப்படுவதல்ல ஆண்டவரே, செய்வதற்கு முன்பாகவே ஆண்டவரே எங்களை ஆண்டவர் உணர்த்தும், எங்களை போதியும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, செய்யாதபடி எங்களை காத்து கொள்ளும். தாவீது அன்றைக்கு ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா தேவனே, தகப்பனே அப்பா ராஜா தேவனே, அப்பா அந்த துஷ்டனை அங்கே எப்படி நான் நிக்கிரகம் செய்வேன்னு சொல்லி அவன் புறப்பட்ட வேளையிலே அபிகாயில் வந்து ஆண்டவரே அவனை தடுத்தாளப்பா. ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே அதை செய்யாதபடி ஆண்டவரே காத்து கொண்டாளப்பா. அதே போல ஐயா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகள், பரிசுத்தமான பிள்ளைகள், ஞானமுள்ள பிள்ளைகள், எங்களை ஆண்டவரே தேவனே அப்பா உணர்த்துகிற பிள்ளைகள் எங்களை சுற்றி இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கிருபை பெரியதப்பா. உம்மாயப்பா தகப்பனே ராஜா, எங்கள் தேசங்களுக்காக செவிக்கிறோம். உடைய அடிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்த ஐயா ஆண்டவரே, தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா. யாழ்ப்பாண பிரதேசம், வடமராட்சி பகுதிகளப்பா ஆண்டவரே, பருத்தி துறை ஆண்டவரே அப்பா, வல்வெட்டி துறை ஆண்டவரே அப்பா தகப்பனே, இன்னும் ஐயா ராஜா சாவுச்சேரி பகுதிகளப்பா ஆண்டவரே அப்பா ராஜா தகப்பனே ராஜா, எல்லா இடங்களிலும் ஆண்டவரே யாழ்ப்பாண பிரதேசம் முழுவதும் ஐயா இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு தேவாலயங்களும் கட்டப்படுவதாக, ஒவ்வொரு தேவாலயங்களும் கட்டப்படுவதாக ராஜா, ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வார்களாக ராஜா, தகப்பனியமுக்கு சூத்திரம். அதே போல ஐயா ராஜா, கீழ் மாகாணம், மேல் மாகாணம், மத்திய மாகாணம், எல்லா மாகாணங்களிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. மட்டக்களப்பு, திருகோணமலை பகுதிகளில் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். முல்லைத்தீவு, கிளிநொச்சி பகுதிகள், பவனியா பகுதிகள், வன்னி பகுதிகள், நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். யுத்தம் நடந்த இடத்திலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம்.
1: தகப்பனே, ஆறாத காயங்கள் எல்லாம் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய ஜனங்களின் அடிக்காயங்களை கட்டுவீராக ராஜா. ஆண்டவரே அப்பாவியாய் சிறையில் இருக்கிறவர்கள் வெளியே வருவார்களாக ராஜா. தேசத்தில் நன்மை வருவதாக ராஜா. ஆண்டவரே நமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. உங்களுடைய கரத்திலே ஐயா ராஜா இந்த கனடா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அன்று யூரோப் தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களிலே வாசம் பண்ணுகிற வாலிப பிள்ளைகள் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராகிய தகப்பனே நமக்கு சூத்திரம். அமெரிக்காவுக்கும் கனடாக்கும் இடையிருக்கிற அந்த எக்கனாமிக் போரை ஆண்டவரே இந்த டெரிஃப் காரியங்கள் எல்லாவற்றிலும் கரத்தை வைத்து ரெண்டு பேருக்கும் இடையிலே ஐயா ஒரு சமாதான உடன்படிக்கையை உண்டு பண்ண வேணுமா செபிக்கிறோம். பகிய சிலுவையினால் கொன்று ஒப்புரவாக்கின தேவன் அப்பா ராஜா. இன்னும் அப்பா ராஜா தகப்பனே தேசத்து குடிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய நல்ல திட்டங்களை உருவாக்க வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே மோட்கேஜ் ஆண்டவரே காரியங்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக தகப்பனே. ஆண்டவராகிய தகப்பனே நம்முடைய கிருபுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம். திருச்சபை நம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன்.
2: பாடல்களுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் குடும்ப காரியங்களிலும் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்றி மிஷன்ஸ் காரியங்களுக்கூடாக, சபை காரியங்களுக்கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே பிரசங்க இடத்திலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து பெரிதான அறுவடையை கட்டளையிடுவாராக. வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கின்ற பொழுதும் அந்த வார்த்தைகள் மூலம் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பவுமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: ஆமென். bless you, bless you, bless you. ஆமென்.
2: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து காலை நேரத்திலே அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த
3: வேலை
2: ஜப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்று 2ஆம் தேதி 10ஆம் மாதம், 2ஆம் தேதி எப்ரல் மாதம், 2ஆம் தேதி அக்டோபர் மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு என இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பல்வேறு ரேடியோக்கள் கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமேன். உபாகமம் 31:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். போக்கிலும் வரத்திலும் உங்களுக்கு முன்பாக கூட உங்களுக்கு முன்பாக போய் பாதைகளை சோபைப்படுத்துகிறவர். அது மட்டுமல்ல, அவர் எங்களை பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு 1 நாளாகமம் 16, எசேக்கியேல் 28, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து கலாத்தியர் 1:2 வசனங்கள் என்று நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு நாங்கள் ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, தேவனுடன் 1 நிமிடம், அத்தோடு வாக்கு தத்துவம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமையன் அதே போல் நாளைய நாளுக்கானவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், அவர்களும் காலையிலே எழும்புகின்றது இவற்றை கேட்கக்கூடியதாக, ஆசீர்வாதம் பெறத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. அதை நீங்களும் வழி நடத்துங்கள். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபிக்கு ஆயத்தமாக ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமே. நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசனம் அவர்கள் நினைவில்லை பார்ப்போம். ஆமையன் இணைந்திருக்கிறார். பாஸ்டர் அன்றன் தாசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி செசிலியா அம்மா லண்டன் யூகேயிலிருந்தும், சௌரி சாந்தி அவர்கள் நோர்வேயிலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் விஜயன் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்தும், சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், சௌரி சுஜாதா ஆனந்தராஜ் அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். நினைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் தொகுப்பாளினியாக சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே அவர் மீதியான ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். தொகுத்து வழங்குகின்ற பொழுது நீங்களும் ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, ஒருவருக்கொருவராக காத்திருங்கள். இரண்டாவது முறையும் ஜெபிக்க ஆயத்தமாகுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. கதரை கரத்திலே ஒப்புவிப்போம். வேளையிலிருந்து ஊழியரை வரவேற்போம். சௌரி ஜெனட் அவர்கள் தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டமாக உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன். காட் பிளெஸ்.
0: ஆமேன். ஆமேன். நன்றி அண்ணா. சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவந்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அண்ணா குடும்பத்தையும் சந்ததியே தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இந்திய நாளிலே நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்கிற நாளா இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் பொல்லாங்கனை எய்கிறவர்கள், பொல்லாங்கனை எய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் அந்த வாலிப ஜோதிகளை நாங்கள் முன்வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் இந்திய நாளிலே தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அவர்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது அறையிலே அங்கு பெலன் கொடுப்பதோடு பிற ஆயுதங்களை அங்கு தொங்க போடவும் இந்த கச்சை பயன்படுத்தப்படுகிறது. அறையிலே அங்கு அரக்கட்சியாய் அது பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் ஆயுதங்கள், விதம் விதமான ஆயுதங்கள் அந்த அந்த அரக்கட்சியிலே வைக்கப்பட்டு அங்கு போர் வீரன் தன்னுடைய வீரத்தை செயல்படுவான். பகையாய் இருக்கிறவனை எதிர்ப்பார்கள். அப்படியாய் அந்த எல்லா ஆயுதங்களை

0: அவர்கள் வச்சிருந்தால்தான் எந்தெந்த மனுஷனுக்கு, எந்தெந்த எதிரிக்கு, எந்தெந்த பகைக்காரனுக்கு எந்தெந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேணும் என்று தெரியும். சில பேருக்கு சும்மா வெறிட்டினாலே போய்விடும் சில சத்ரு, சில சத்ரு அது போகாது. நான் ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், உபவாசத்திலும் ஜபத்தினாலும் அன்றி இவ்வகை பிசாசு போகாதுண்டு. ஆகவே இப்படியாய் இருக்க, இப்படியாய் சத்தியமாய கிறிஸ்துவை எங்களுக்குள்ளே தரித்திருந்தாத்தான், அதாவது ஆயுதங்களை தொங்க விட்டிருந்தாத்தான், அல்லது வேத வசனங்களை வைத்திருந்தாத்தான் நாங்கள் போராட முடியும். ஆகவே நாங்கள் முதலாவது சத்தியம் என்னும் அறக்கட்சியை, இந்த வாலிப பிள்ளைகள் சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் முதலாவது அவர்கள் ஒரு நல்ல போர் வீரர்களாய் அங்கு எதிரியை அங்கு எதிர்க்கிறவர்களாய், ஏனண்டா பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்கு இந்த வாலிப பிள்ளைகள் அங்கு பலசாலிகளாய் இருக்கிறார்கள். ஏனண்டா வாலிபருடைய அலங்காரம் தேவனுடைய பராக்கிரமமாய் இருக்கிறது. அது தேவனிடத்திலே இருந்து இந்த வாலிப பிள்ளைகளுக்கு அந்த வாலிப காலத்திலே கொடுக்கப்படுகிற அந்த பராக்கிரமம் தேவனுக்காய் பயன்படுத்தப்பட நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு, நீங்கள் இதற்காக இந்த சத்தியம் என்னும் அறக்கட்சி அறையிலே கட்டினவர்களாய் என்று சொல்லி ஏற்ற ஆயுதங்களை அந்த அறக்கட்சியிலே அங்கு அணிந்து கொண்டு அவர்கள் போராட அவர்களுக்கு ஒரு நல்ல உற்சாக ஆவி, ஜபாவி, துதி ஆவி வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தணும்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு எங்களுக்காக அனுப்பி நீர் அந்த யுத்தங்களை ஏறெடுத்து சென்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை நீ உம்முடைய நீர் அந்த பாதைகளை உருவாக்கி அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து சென்று இந்த கடைசி காலத்துல வாழ்கிற விசேடமாக ஒவ்வொரு வாலிபர்களுக்காக விஞ்ஞபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வாலிபர்கள் உம்முடைய ரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் அறக்கட்சியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், ஆவியின் பட்டயத்தையும், விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்தவர்களாக இந்த உலக போருக்காக போகிற வாலிபர்கள் அல்ல, எங்களுடைய இயேசுடைய ஆவியாக இயேசுவுக்காக இத்தனை ஆயுதங்களோடு போய் ஆண்டவரே அந்த வாலிப வயதில அந்த பராக்கிரமம் உள்ள காலத்தில அந்த சிறு சிகரை நினைக்க வேண்டிய காலத்தில மரணம் வருவதற்கு முன்பாக அழிவு வருவதற்கு முன்பாக வாலிபனே சிறு சிகரை நிறை என்று சொன்னீரே. ஒவ்வொரு வாலிபனும் இப்படியாக உம்முடைய ஆயுதங்களை தரித்து கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உம்முடைய அபிஷேகத்துக்கூடாக உம்முடைய உம்மை துதிப்பதன் மூலமாக உமக்கு ஆராதனை செய்வதன் மூலமாக வாலிபர்கள் இணைந்து ஜபிக்கும் போது அந்த இடத்துல இவ்வளவு வல்லமையான ஜபம், வல்லமையாக அபிஷேகம் காணப்படுமே. அந்த ஜபத்தில அந்த ஆராதனையில பிரியமுள்ளவராயிருக்கிறீர். உமக்கு வாலிபர்கள் ஆராதனை செய்யும் பொழுதெல்லாம் நீர் விரைவாக இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறீர். உண்மையோடும் ஆவியோடும் எல்லா விதமான ஆயுதங்களையும் அணிந்தவர்களாக வாலிபர்கள் உமக்கு ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நீர் கேட்கிற தேவனாக இருக்கிறீர். பராக்கிரமத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை நீர் அவர்கள் அந்த இடங்களில பெரிய அளவில நீர் இறக்கி வாலிபர்களை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். இன்றைக்கு வாலிபர்களை இந்த கடைசி காலத்துல வாழுகிற வாலிபர் ஒவ்வொருவருக்கும் விசேடமான உம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து, கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்தில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அபிஷேகத்தை கொடுத்து அவர்கள் இடது புறமோ வலது புறமோ சாயாமல் உம்மை மட்டும் நோக்கி பார்த்து இந்த யுத்தத்தில, இந்த இறுதி கால யுத்தத்தில உமக்காக வாழ்ந்து உமக்காக மறிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு வாலிபன் உமக்காக மறித்தால் கூட நீர் அவனை அந்த பரலோகத்துல அவனுடைய ஆத்மாவை உம்முடைய பலிபீடத்தில ஏற்று கொள்ளுகிறீர். நீர் அவர்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். உமக்காக யார் மறித்தாலும்

0: அந்த மகனை ஆத்மாவை பிரித்தெடுத்து மறிப்பதற்கு முன்பாக ஆத்மாவை பிரித்தெடுத்து உம்முடைய பலிபீடத்துல வைத்து பரலோகத்துல சீர்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த சத்துருக்களை வெல்ல, பொல்லாங்கானை வெல்ல, ஒவ்வொரு மாலிபர்களுக்கும் கொடுத்த பலத்திற்காக, பராக்கிரமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நித்திய வெளிச்ச சங்கம ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு மாலிபர்களையும் நீர் எடுத்து உம்முடைய ஊழியத்துல இன்னும் அதிகமான உம்முடைய சத்தியத்தைக்கு அறிந்து சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த ரேடியோவுக்குடாக போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வாலிபர்களை பலப்படுத்தட்டும், பலப்படுத்தி அவர்கள் தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக வாலிபனே சிருஷ்டிகரை நினைக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனசிசர்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, முதிர் வயதில இருக்கிறவர்களை கூட நீர் பெலன் கொடுத்து வாலிப வயதாக மாற்றுகிறது. அவருடைய பிள்ளைகளை எடுத்து உம்முடைய ஊழியத்துல பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் உள்ள வாலிபர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலேயும் இருக்கிற வாலிபர்களை இந்த பொல்லாங்கானை வெல்ல ஏற்ற சபைகளை கொடுத்து இன்னும் அதிகமாக ஜெபிக்க துதிக்க பொல்லாங்கானை வென்று இந்த கடைசி கால ஓட்டத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் எப்படி பவுல் தீமைத்தை ஓடி முடித்தார்களோ அதே போல ஒரு வாலிபரும் ஓட கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமை தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து உங்கள் சபையில் இருக்கிற மாலிய பிள்ளைகளும் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். ஐரீன்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: நீதி என்னும் ஆக்கவசத்தை தரித்து கொண்டு என்று சொல்லி எழுதி இருக்கிறது. முக்கியமாக அங்கு தேவனுடைய அந்த நீதி, தேவ நீதி அங்கு அவர்களுக்குள்ளே வர வேணும், இந்த வாலிபர்களுக்குள்ளே வர வேணும். தேவ நீதியை பெற்று அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அங்கு ரட்சிக்கப்படாதவ கூட தேவ நீதியை அவர்கள் அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஹலேலூயா, ஸ்தோத்திரமானவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. இந்த நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து கொண்ட கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைய நாளிலும் கர்த்தாவே அப்பா, வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தாவே ஜெபிக்கத்தக்கதாய் தேவன் கொடுத்த கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிறதான கர்த்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, ஸ்தூத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நீதியின் கவசத்தை அணிந்து கொண்டு கர்த்தாவே அப்பா, ஸ்தூத்திரம் ஆண்டவரே. உண்மை உத்தமமாய் பிள்ளைகள் ஊழியம் செய்ய தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தூத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். நம்முடைய வார்த்தைகளை கொண்டு அந்த பிள்ளைகளை தேவன் நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியான முறையிலே கர்த்தாவே அவர்கள் நடந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா, உம்முடைய வார்த்தைகளை அறியாத ஜனங்களும், பற்றி அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தகப்பனே. அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு சென்றடையத்தக்கதான வழி தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளையிலும் கர்த்தாவே அப்பா, உம்முடைய நீதியின் கவசத்தை அணிந்து கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய ஊழிய பாதையிலே தேவன் நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, அந்த பிள்ளைகள் வழி தவறி போய்விடாத படிக்க கர்த்தாவே அப்பா, உண்மை இருக பிடித்துக் கொள்ள தேவன் தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கத்தாவே அப்பா வாலிப பிள்ளைகள் கத்தாவே அநேக தடவைகள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை விட்டு விலகி போகிறாங்க தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தையை அறிந்த பிள்ளைகள் விசுவாச வாலிப பிள்ளைகள் கூட கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பின்மாற்றத்திலே போய்க் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க மீண்டும் அழைக்கும்படியாய் செபிக்கிற அப்படியான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் கத்தாவே ஆவியானவர் நீங்க அசைவாடும்படியாய் நீங்க உறவாடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சிந்தனை யோசனைகளை கொடுங்க தகப்பனே. இந்த நாட்களிலே கத்தாவே அப்பா பிள்ளைகள் தவறான தீர்மானங்களை எடுக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சரியான நல்ல தீர்மானங்களை எடுக்க கத்தாவே முது சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்துட்டு கத்தாவே அவர்கள் தீர்மானங்களை எடுக்கத்தக்கதாய் தேவன் அவர்களுக்கு உணர்த்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உம்முடைய நீதியை உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே அப்பா உம்முடைய நீதியானது கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி அப்பா வாலிப பிள்ளைகளை கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கத்தாவே மிஷனரிகளா சுவிசேஷர்களா எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான பிள்ளையா இருக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிற கத்தாவே அப்பா அந்த தாளந்துகளை பயன்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க பேசும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே அப்பா நீதியின்படி நடக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா உங்களுடைய நீதியை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் கத்தாவே உடைய நீதியின் கவசத்தை தடுத்துக் கொள்ளத்தக்கதான கிருபையே தேவன் கொடுக்கும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய சங்கமம் வானொலியை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இல்லை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாச்சு வைக்கிறேன். இல்லையா சகோதரி இன்னும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பை காண தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி இன்னும் அநேக பிள்ளைகள் வந்து ஜெபிக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதுவரை ஜெபித்தவர்கள் இனி ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இனிப்பினூடாக கர்த்தாவே எங்களுக்கும் ஒரு சிறிய ஊழியத்தை செய்யத்தக்கதான கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறீங்க ராஜாவே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜன சகோதரியை ஒப்பு கொடுக்கிறேன். கணவர் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க. உங்க சேர ஊழியங்கள் கையின் பிரயாசங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் மது திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தேவன் நீங்க பொறுப்படுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோட கூட இருந்து வழி நடத்துவார். மரணத்தை இட்டு நாங்களும் அந்த அனுதாபம் தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: அண்ணா அவர் அண்ணா அம்மாட்ட அக்காட்ட மகன்.
1: அண்ணா
2: ஓ நேற்று தான் எல்லாம் முடிஞ்சது.
1: அனைவரோடும் கூட உங்களுக்கு அந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். சமாதானம் என்னும் சுவிசேஷத்தை ஆயத்தம் என்னும் பாதரட்சியை எங்கள் பாலிய உலகம் தொடுத்து கொள்ள என்னோட கடைசி நாட்களா இருக்கிறது. தொடுத்து கொள்ளவும் அற்றது அங்கு தேவனை அறியாதவர்களை அங்கு தேவன் திருப்பக்கூடிய ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு வாலிப உலகம் எழும்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமா தகப்பனே, அப்பா தகப்பனே, அப்பா நீர் உயர்ந்தவராயும் முன்னதராயும் இருக்கிறேன். ஆண்டவர சர்வ வல்லவராய் இருக்கிற எங்களை மகா பிரபுவே உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ராஜா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இவ்வேளையில இந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கிறதுக்காகவும் இதுவரையும் ஜெபித்த ஒவ்வொருவருடைய ஜெபங்களை நீங்க ஏறெடுக்கிறதுக்காகவும் ஒவ்வொருவரையும் பெலத்தால் இடை கட்டுறதுக்காக உமக்கு நன்றி சொல்லி கொண்டு தகப்பனே அப்பா இந்த பிள்ளைகள் அப்பா ஜெபி ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சித்த பிள்ளைகள் விலகி ஓடாதபடியும் ஆண்டவரே அப்பா நீர் பொத்தி பாதுகாக்கிறதுக்காக இன்னும் அறியாத பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி அறிந்தும் அறியாத பிள்ளைகள் ஏற்க முடியாம இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் உங்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே விசேஷமாக இந்த வாலிப பிள்ளைகளை தகப்பனே உங்க கரத்துல தருகிறோம். சமாதானத்தை கொடுக்கிற தகப்ப சமாதான பிறவு நீங்க, சமாதானத்தை கொடுக்கிற தகப்பன் தகப்பன் நீரப்பா எங்களுடைய வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. நீர் கோடான கோடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த வேளையில. தகப்பனே நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீர் அப்பா. தகப்பனே அப்பா பூரண வடிவுள்ள அழகானவராய் இருக்கிறீர் அப்பா. அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு உடனுக்குடன் பதில் தருகிற தகப்பன், எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்க ஏறெடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே அப்பா. தகப்பனே இஸ்ரவேலின் ராஜாவே அப்பா உமை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. நீர் நல்லவராய் இருக்கிறதுக்காக சோத்திரம் ராஜா, சோத்திரம் ராஜா. இந்த பிள்ளைகளை ஆண்டவர், இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் தகப்பனே அப்பா நீங்க கரத்துல வைத்திருக்கிறதுக்காக அப்பா உங்க உள்ளங்கையில நீங்க வரைந்து வச்சுக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நீர் இந்த பிள்ளைகளை தொடுறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா நீங்க தொடுங்கப்பா, தொடுங்கப்பா அப்பா. ஒவ்வொருவரையும் ரட்சிப்புகளை கொண்டு வரதுக்காக, ஒவ்வொருவரையும் நீங்க தூக்கி நிலைநிறுத்துறதுக்காக, ஒவ்வொருவருடைய தேவைகளை அந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே தகப்பன் நீர் பெலன் கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அந்த பிள்ளைகள் வீணாகி போகாதபடி, அவர்களுடைய வாழ்க்கை வீணாய் போகாதபடி அப்பா நீர் அந்த பிள்ளைகளை தொடுறதுக்காக ராஜா அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. நீர் வல்லவராய் இருக்கிறதுக்காண்டியும் நல்லவராய் இருக்கிறவரே அப்பா. அப்பா ஆலயங்கள் எழுந்தொருளி இருக்கிற தகப்பன் அப்பா நீங்க வாசம் செய்யறதுக்காக சோத்திரம் அப்பா. ஒவ்வொருவருடையும் ஆண்டவரே கூட இருங்க ராஜா. வழி நடத்துற தகப்பன் நீரப்பா. அப்பா ஜெப ஆவியானவரே எப்படி இந்த பிள்ளைகள் ஜெபிக்க வேணும், எதற்காக ஜெபிக்க வேணும் என்றதை நீங்க சொல்லி கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே அப்பா. அப்பா ஜெப ஆவியானவரை தூண்டுறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. நேரங்களை தருகிறதுக்காக, வழி நடத்துறதுக்காக அப்பா ஒவ்வொருடைய தேவைகளை நீர் சந்திச்சு ஆண்டவரே தகப்பனே. ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவரே அப்பா நீர் பார்க்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. அவர்கள் அறியாத வண்ணம் செய்கிறத அப்பா தப்புகளை மன்னி ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீங்க தொடுறதுக்காக தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா வாலிபன் எதுனால் சுத்தம் பண்ணுவான் என்று கேட்டு ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தினால் அல்லவா என்று நீதிமொழியில சொன்னது போல ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனமும் அந்த பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. அப்பா உங்களோட வசனம் ராஜாதி ராஜா சோத்திரம் அப்பா. தொடுறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களை வழி நடத்துற தகப்பன், எங்களை இந்த சங்கம வானொலியில கொண்டு வந்து இணைத்து விட்டு ஜெபங்களை நீங்க ஒவ்வொருடைய ஜெபங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு விலையேறப்பட்ட ஜெபங்களாய் ஆண்டவரே அப்பா உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. தருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு இந்த நேரத்துல வந்திருந்து தருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரங்களை உங்களை கரத்துல தருகிறோம் அப்பா. லேசிபிரதரை உங்களுக்கு தருகிற அந்த அண்ணாவை உங்களோட கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அவருடைய தலையில இருந்து கால் வரையும் உங்க ரத்த பரிசுத்த ரத்தத்தை பூசுறோம் ராஜாதி ராஜா. அப்பா நீங்க பாதுகாத்து அப்பா பெல்லனை கொடுத்து அந்த சகோதரனுக்கு எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் நீங்க பொத்தி பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. வழி நடத்துறதுக்காக நன்றி ராஜா. அவரோடு கூட நீங்க நடந்து செல்கிறதுக்காக நன்றி ராஜா. கூடவே இருங்க ராஜா. அதை போல எங்களுக்கு தந்த ஜெனசிஸ்டர் ஆண்டவரே தகப்பனே ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுறோம் ஐயா. அவங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்காக, எங்க அவங்க செய்யற ஊழியங்களை நீங்க தாங்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஐயா. அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. நீங்க அவங்கள வாழ்த்தி சுகத்தோடையும் வெள்ளத்தோடையும் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம். அவங்களோட பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அவங்களோட பிள்ளைகளை நீங்க தாங்கிறதுக்காண்டியும் அவங்களுடைய தேவைகளை ஆண்டவரே, அவங்களுடைய வருமானங்களை ஆண்டவரே நீங்க ஈட்டி கொடுக்கறதுக்காக, ரெட்டிப்பா கொடுக்கறதுக்காக அவங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே சந்தித்து அவங்கள சுக பலத்தோடு எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி. அவங்கள இன்னுமா இன்னுமா நீங்க ஆசீர்வதித்து அவங்கள பாதுகாத்து கொள்ளுறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அது போல சுயத்த சிஸ்டரையும் ஆண்டவரே, சிஸ்டரையும் ஐரினையும் அண்டம் பிரதரையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் நாங்க இரவும் பகலும் மாறி மாறி இருந்து ஜெபிக்கிறவர்களையும் துதிக்கிறவர்களையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா ஜெபங்கள் வீண் போகாத ஜெபங்கள்ல நாங்க வெற்றி காணோனும். இந்த ஜெபங்கள் ஒவ்வொன்றும் வீணாய் போகாதபடி இந்த ஜெபங்களுக்கு நீங்க பலம் தருகிறதுக்காக அப்பா தகப்பனை உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. தகப்பனை ஓடி வருகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. உங்களோட வந்திருந்து இந்த இடத்துல வாசம் செய்யறதுக்காக நன்றி ராஜா. அப்பா பரிசுத்த ரத்தத்தை எங்க தலை ஒவ்வொருவருடைய தலையிலையும் பூசுகிறோம் அப்பா. ஒவ்வொரு பாலிவ பிள்ளைகளோடும் கூட இருந்து ஒவ்வொருவரோடையும் கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீரே நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா தகப்பனே பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்குங்க தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாமே உங்களோடும் கூட இருந்து குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆறுதலும் தேர்தலும் தந்து நடத்துவாராக.
2: ஆமேன்.
1: நாங்க பாஸ்டர் யோசேப் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் மைக் எடுத்து விடுங்க. பாஸ்டர்
4: பாஸ்டர் விஜயன் விஜயன் ஜோசப் பாஸ்டர்.
1: ஓகே, நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பேசலோ. சிசிலி அம்மா
5: பேசலோ.
1: எல்லா வாலிப ஜோதிகளும் விசுவாசத்திலே பல்கி பெறுக, நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: அப்பா அப்பா பிதாவே மக்கள் சூத்திரம். அப்பா அப்பா பிதாவே மக்கள் சூத்திரம்மா. அப்பா இலக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம். அன்பான தகப்பனே, நாங்கள் இரவும் பகலும் உம்மை தேடி ஓடி நாடி நிற்கிறோம் தகப்பனே. ஆவியானவரையே எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தும் அப்பா. பிதாவே எங்களை பலப்படுத்தும் அப்பா. நாங்கள் என்ன செய்ய வேணும், என்ன பேச வேணும் அப்பா, நாங்கள் என்ன கற்க வேணும் என்று நீர் எங்களுக்கு சொல்லி தருவாரப்பா. அன்பான தகப்பனே, இளம் பிள்ளைகள் எல்லாம் அப்பா, வாலிப பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே நீர் மனம் வைத்தால் எல்லாம் கூடும் தகப்பன். அன்பான தகப்பனே, அவர்களை ஒருமித்து உமது நாமத்தை உச்சரிக்க பண்ணும் தகப்பன். ஆவியானவரே ஆண் பெண் எல்லாம் அவர்கள் நல்ல விசுவாசம் கொண்டு உமது நாமத்தை அப்பா பிதாவே உச்சரிக்க பண்ணும் தகப்பனே. அப்பா நாடொரு திசைக்கு ஓடி போகாத வண்ணம் உமது நாமத்தை உச்சரிக்க பண்ணும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த இளம் பிள்ளைகள் உமது நாமத்தை உச்சரிக்க பண்ணும் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு ஓர்மத்தை கொடுந்த தகப்பனே, ஒரு வல்லமையை கொடுந்த தகப்பனே. அப்பா இந்த நாட்டிலே நாங்கள் வாலிப பிள்ளைகளே ஒலிக்க வேணும் அப்பா. நாங்கள் இயேசுவுக்காக நாங்கள் ஜெபிக்க வேணும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுந்த தகப்பனே. அன்பான தகப்பனே, திசை மாறி போகாத வண்ணம் அப்பா, கூடாத செயல்களில் மாறாத வண்ணம் அவர்களை பாதுகாத்து கொள்ளும் அப்பா. அப்பா பிதாவே, சாத்தானின் சூழ்ச்சியில் அவர்களை போகாத வண்ணம் காத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா உமது திசைக்கு அவர்களை ஓடி நாட செய்யும் தகப்பனே. அப்பா அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளின் தாய் தகப்பன் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. அவர்கள் நல்லொரு நிலைமைக்கு வரமாட்டார்கள் உண்டு ஏங்கி தவிக்கிறார்கள் தகப்பனி. அப்பா அவர்களுக்கு நல்ல விசுவாசத்தை கொடுந்தகப்பனி, அப்பா ஒரு நம்பிக்கையை கொடுந்தகப்பனி. உமது நாமத்தை உச்சரித்து உலகத்தில் உள்ள ஜனம் அத்தனைக்கும் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கப்படும் தகப்பனி. அப்பா பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனி. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்லொரு விசுவாசத்தை கொடுந்தகப்பனி, ஒரு நல்ல ஞானத்தை கொடுந்தகப்பனி. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கைவிடாதே தகப்பனி. இந்த வருங்காலத்திலே அப்பா இந்த சென்னையில் யுத்தங்கள் அதுகள் அவர்கள் அவற்றுக்கு அவர்கள் போகாதவன் காத்துக்கொள்ளும் தகப்பனி. அப்பா பிதாவே அவர்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தையும் உறுதியையும் கொடுத்து இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு நுண்மாதிரியாக நின்று அவர்கள் உம்மிடம் ஓடி நாடி வர உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா உண்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் விடிய காலையில் தொழுது கொண்டிருக்கிறோம் தகப்பன். அப்பா எங்களை ஆசீர்வதி, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனி. அப்பா இந்த சங்கம வானொலியிலே ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனி. அப்பா அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாதவண்ணம் அப்பா இந்த சங்கம வானொலியிலே ஜபிக்கிற அத்தனை பேரையும் உம்மதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனி. அவர்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, லீஷி அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவரை பாதுகாத்து கொள்ளும் தகப்பன். அப்பா அவர் போகும்போதும் வரும்போதும் அவருக்கு நீர் உற்ற துணையாயிருந்திருளும் தகப்பன். அப்பா விதாவே கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பன். இந்த இரு பிள்ளைகளும் அப்பா அவர்களும் படித்து முன்மாதிரியாக நாடியோடி வர உதவி செய்யும் தகப்பனே. அப்பா அவவுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம அவவையும் பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
1: நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
5: உங்களோடும் இருப்பாரா.
1: ஆமென் ஆமென். நாங்க சுயாதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சுயாதா பிரைஸ் தி லார்ட். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சத்துரு அக்கினி அம்புகளை அங்கு அம்புகளினால் சத்துருவை அழிக்கக்கூடிய ஒரு கிருபை அவர்களுக்காக தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள்ள வர வேணும். இந்த யுத்த நாடுகளிலே முப்படைகளாய் நின்று அங்கு கஷ்டப்படுகிற அந்த ஆத்துமாக்கள் உபதிருக்காய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் தேவனால் காக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஆமென். நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் நேச தகப்பனே அப்பா பிதாவே, இந்த அருமையான அதிகாலை மதியம் இரவு வேளையிலும் ஆண்டவரே எங்கள் சங்கம வானொலியில் இணைந்து எங்கள் அன்பான உறவுகளோடு ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை தேடி இந்த 10வது மாதம் 2ஆம் தேதியில் ஆண்டவரே நீர் எங்களை காத்து இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஒன்று கூட வைத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆண்டவரே இளைஞர் யுவதிகளுக்காக வேண்டுதல்கள் செய்த இவ்வளவு நேரமும் சுவாமி நாங்கள் வைத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்க செவிசாய்த்து ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே யுத்தங்களில் நிற்கின்ற இளைஞர் யுவதிகளுக்காக யுத்தங்களில் நிற்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்காக ஆண்டவரே வேண்டுதல் செய்ய வந்து நிற்கின்றேன் கர்த்தாவே. பிதாவே உம்முடைய சித்தம் ஆண்டவரே இந்த உலகத்தில் இல்லாவிடில் எங்களுக்கு துன்பம்தான் சுவாமி இந்த உலகத்திலே. பிதாவே எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே யுத்தங்கள் நடக்கின்றதோ அங்கே சுவாமி நீங்க யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்க. எங்களுக்காக நீங்க யுத்தம் பண்ணி ஆண்டவரே எங்களுக்கு வெற்றி தருகிற தேவன் நீங்கள் ஒருவர் தான் தகப்பனே. அன்று மோசையோடு ஆண்டவரே யுத்த களங்களில் ஆண்டவரே வெற்றியடைய இரு கரங்களையும் தூக்கி ஆண்டவரே வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு வெற்றி அடைந்தது போல இந்த தேசத்திலும் ஆண்டவரே இந்த காலத்து இளைஞர்
1: யாதா உங்களோட கிளியர் இல்லாம இருக்கு, கொஞ்சம் இடத்தை கொஞ்சம் மாற்றி கொள்ளுங்க, மாற்றி பாருங்கள்.
6: யுத்தம் ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலே. ஹலோ ஹலோ
1: ஹலோ
6: ஹலோ,
1: சுயாதா சுயாதா உங்களோட
6: ஹலோ
1: கிளியர் இல்ல.
6: ஹலோ ஹலோ, கிளியர்
4: தொடருங்களம்மா,
6: இப்ப
4: தொடருங்களம்மா.
6: ஹலோ
4: தொடருங்களம்மா, உங்களோட ஜெபத்தை தொடருங்கள்.
6: நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
4: நீங்க இன்னமொரு
6: நன்றி தகப்பனே ஆண்டவரே, எவ்வளவோ தடைகளை கொண்டு வரு
1: சியாதா, நீங்க கொஞ்சம் நேரத்தால ஜெபம் பண்ணுங்க, நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு. பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்,
7: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: கேடகத்தினால் இந்த வாலிபர்கள் மூடப்பட தங்களை அங்கு சேதப்படுத்தாதபடி கேடகத்தை பிடித்து அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அவர்கள் அவித்து போடக்கூடிய ஒரு வல்லமை இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
8: ஸ்தோத்ர ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவையும். ஆண்டவரே, சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தராகிய தேவன். இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, இதோ ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நிற்க கர்த்தத்தை இந்த தெய்வக்கும் கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்ட அப்பா விண்ணப்பத்திற்காக இந்த சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரை இடையிலிருக்கிற ஜபங்களுக்கு நல்ல விடைகளை தந்து வழி நடத்தும்படி ஆயிடுச்சிட்டு இருக்கு கர்த்த அப்பா. இந்த வேளையில் கர்த்தாவே அப்பா வாலிபர்களுக்காக ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வழி நடத்தி விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நாடி வரவும் உம்மோடு கூட இருக்கவும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக மாத்துங்கப்பா. இவர்களுக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிற அநேக ஆண்டவரே சதி ஆலோசனைகள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்துல ஆண்டவரே கருண்டி அப்புறப்படுத்துகிறோம்ப்பா. உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோங்க தாவே. இந்த வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்க துணையா இருங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே விசுவாசத்திலே ஆண்டவரே அப்பா எப்பவும் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் தாமே இவர்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்கும்படியாய் சுபிக்கிறோம்ப்பா. சாத்தான் கொண்டு வருகிறதான் அநேக சதி ஆலோசனைகள் நிர்மூலம் ஆக்கும்படியாய் ஆண்டவரே நித்தமாய் ஆண்டவரே இந்த அப்பா சாத்தான் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் அப்பா இந்த நேரங்களிலே ஆண்டவரே அவன் ஆண்டவரே முழுமையாய் ஆட்கொண்டு வழி நடத்துகிறபடியால் கர்த்தர் பெரியவரும் நல்லவருமா இருக்கிறபடியால் கர்த்தருடைய தயவு ஆண்டவரே நாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க துணையாயிருந்து வழி நடத்தி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே எப்போதும் உண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே அப்பா கோட்டைக்குள்ளாக ஆண்டவரே எப்போதும் அந்த இரத்த கோட்டைக்குள்ளாக இருக்கும்படியாய் வழி நடத்துகிற கர்த்தாவே அநேக ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே இவர்களுக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிறதான எல்லா விதமான பொல்லாப்புகளும், இந்த உலக பிரகாரமாக இருக்கிறதான எல்லா விதமான சதி ஆலோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கேடகத்தினால் ஆண்டவரே நிர்மூலமாக்கி தடுத்து ஆண்டவரே வல்லமையா இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படி ஆயிற்று வைக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு வருகிறதான ஆண்டவரே அப்பா, இதோ ஆண்டவரே வருகிறதான ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய காரியங்கள், திருத்தின்பங்கள், பாவங்கள் ஆண்டவரே அப்பா, சிற்றின்பங்கள் இவைகளிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கிறதான வாலிப பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடிக்கு இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் ஆண்டவரே எழும்பி விட்டு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நடக்கும் போதும் பார்க்கும் போதும் வேலை செய்கிற இடத்திலும் படிக்கிற இடத்திலும் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடிக்கு இந்த உலகமாகப்பட்டது ஆண்டவரே அந்த பிசாசின் வஞ்சகத்தினால் ஆண்டவரே அப்பா அந்த இடங்களில் எல்லா ஆண்டவரே தீமையான காரியங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. அப்பா அதே நேரத்தில் ஆண்டவரே போக வஸ்துகள் பெருகிக் கொண்டிருக்கிறது, அது கிடைக்காத இடமே இல்லை என்று சொல்லலாம். அப்படியாய் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே சர்வ சாதாரணமாக ஆண்டவரே கிடைக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் அதற்கு அடிமையாகிய ஆண்டவரே தன் ஆத்மாவை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவர் எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தினுடைய ஆண்டவரே சூழ்நிலையில் பெரியவர்கள் மத்தியிலும் குடும்பத்தின் மத்தியிலும் பொது இடங்களிலும் ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே நல் பெயரை ஆண்டவரே கெடுக்கும்படியான சூழ்ச்சிகள் ஆண்டவரே இந்த போதை வஸ்துகள் மூலமாய் ஆண்டவரே பெருகிருக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அதிலிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வசனங்களையும் ஆண்டவரே அப்பா சாட்சி உள்ள வசனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே விடுதலை கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ராமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் துணையா இருந்து ஆண்டவரே உம்முடைய சத்திய வழியில நடந்து உம்முடைய வசனங்கள் பிரகாரமாக ஆண்டவரே இவர்கள் இவர்கள் ஜீவிக்க கர்த்தர் தாமே ஆண்டவரே இவர்களுக்கு துணையா இருக்கும்படி ஆயிச்சு பேக்கிறங்க தாவே. அப்பா யாரோ விழுகலாமோ என்று வகை தேடிக்கொண்டிருக்கிற சத்ருவின் சிந்தனைகளில் இருந்து இவர்களை அப்புறப்படுத்தி ஆண்டவரே இந்த உலக பிரகார ஆண்டவரே காரியங்களிலே ஆண்டவரே பேஸ்புக் ஆண்டவரே அப்பா இன்ஸ்டாகிராம் இப்படியாண்டு விட்டுவிட்டார் இப்படியான அநேக காரியங்களில் பிள்ளைகளை திசை திருப்பி ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் வேதத்திலும் ஆண்டவரே தியானத்திலும் நிலை பெறாதபடிக்கு இவைகள் எல்லாம் ஆண்டவரே வீரர்களை ஆண்டவரே இழுக்கிறபடியால் கர்த்தர் தாமே அதில் இருந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் விடுவீங்கப்பா. இந்த பிள்ளைகளை சமாதானத்தோடு வாழும் வழியே ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கு தந்துபடி நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரே அப்பா இதோ ஆலயத்திற்கு வருகிறார்கள், உடைய வார்த்தையை கேட்கிறார்கள் ஆண்டவரே, விசு ஆண்டவரே ஆராதனை பங்கு பெறுகிறார்கள், இன்னும் ஆண்டவரே உலக இந்த ஆலயத்தினுடைய திருச்சபையினுடைய காரியத்திலும் பங்கு பெறுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே அவர் வெளி உலகத்துக்கு சென்றுகிறான வேளையில அவர்கள் வழியெல்லாம் மாறி போகிறது, அவர்களும் மனதெல்லாம் மாறி போகிறது ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே இந்த உலகமாகப்பட்டது, இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சரியான முறையில் வாழாதபடிக்கு ஆண்டவரே அநேக காரியங்கள் விஞ்ஞான மூலியமாகவும் ஆண்டவரே அநேக காரியங்கள் மூலியமாகவும் ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரே இந்த ஊடகத்தின் மூலமாக கூட அநேக காரியங்கள் ஆண்டவரே நடைபெறுகிறபடியால் கர்த்தர் தாமே அவைகளில் இருந்து விடுவிட்டு உண்மையும் உத்தமமும் ஆண்டவரே இன்றும் என்றும் ஜீவிக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆண்டவரே இவர்கள் உச்சரிக்கும்படியால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்து காட்டிய வழியிலே இவர்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகளுக்கு துணையாக இருங்கப்பா. அதன் மூலமாக ஆண்டவரே அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் இந்த பிள்ளைகள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கு எதுவான காரியங்களையும் கர்த்தர் தாமே இவர்களுக்கு வழி நடத்தி தரும்படி ஆயிச்சு பிக்கிறோம். குடும்பத்திலே சந்தோஷம் எங்கு சென்றாலும் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு தனி மரியாதை கிடைக்க இந்த பிள்ளைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ள அப்படியாய் ஜீவிக்க கர்த்தர் தாமே உதவி செய்து வழி நடத்தும்படி ஆயிச்சு பிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இவருடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து இந்த வருங்கால சந்ததியில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு பரிசுத்த சந்ததியாய் வளர கர்த்தர் தாமே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே ஒரு கூட்டத்தை ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் நீ நியமித்திருக்கிறபடியால் அப்படியே இந்த வாலிப பிள்ளைகளை எல்லாம் எடுத்து பயன்படுத்தி இன்னும் வருங்காலங்களில் ஆண்டவரே உம்முடைய வேதத்தினுடைய ஞானத்தை நிரப்பி ஆண்டவர் இந்த பிள்ளைகள் அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வைத்து சொல்லும்படியாகவும் அப்பாவும் சுவிசேஷத்தை சொல்லும்படியாகவும் ஆண்டவரே அநேக ஜாதிகளை இயேசு கிறிஸ்து பக்கம் திருப்பத்தக்கதாக ஆண்டவரே இவர்களை நீர் வழி நடத்தி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாய் ஆண்டவரே இனி வருங்காலத்தில் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்தி ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வாழ வைப்பதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவன் ஆண்டவரே நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்ற வசனத்தின் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க துணையா இருந்து அப்பா அந்த பிள்ளைகளை எப்போது நீர ஆண்டவரே கருவிலே அறிந்திருக்கிற தேவன் இனிய நாள் வரையிலும் காப்பாற்றி வருகிற தேவன் இனியும் கூட கர்த்தாவே அவர்களோடு கூட துணையாய் இருந்து நீர் வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். அப்படியே என் தேவனாகி கர்த்த செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவளுடைய குடும்பத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருங்க. இனம் கொடுக்க தாவே காதா ஜபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் இப்படியாக இருக்கிற ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் எல்லாம் எடுத்து உம்முடைய ராஜ்ய சேவைக்கின்ற ஆண்டவரை பயன்படுத்தி வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக எமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை நடத்தி வருகிறதான அருமையான சகோதரர் ஆண்டவரே லெஸ்லி சகோதரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இவர்கள் வீட்டிலும் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் இந்த பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு என்று இந்த பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இனிங்கோடு கர்த்தாவே சங்கமும் ஊடகத்தின் இந்த ஜப வேளையிலே ஆண்டவரை இணைந்திருக்கிற பிள்ளைகள் அதே நேரத்தில் ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகள் வீட்டிலும் ஆண்டவரை வாலிப பிள்ளைகளில் இருந்தால் இதே நேரத்தில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள ஆவியானவர் ஆண்டவர் அவளை தொட்டா ஆண்டவரே அவர்கள் மாறுபாடான இருதயம் உள்ளவர்களை எல்லாம் நேர்முகமாக இயேசுக்கு நேராக நீ வழி நடத்த போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவரே இந்த நேரத்திலும் சங்கம ஊடகத்தை நடத்தி வருகிறதானா அருமையான ஆண்டவரே சகோதரர் லெஸ்லி சகோதரே அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்து அவள் வாழ்கிறதான இடத்தில் நல்ல பாதுகாப்பை தந்து இந்த பிள்ளைகளை உயர்த்தினப்பா. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான ஆண்டவரே ஜெர்மன் தேசத்திலிருந்து தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவரையும் அவருடைய மகனையும் மகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஓயாமல் உடைய ஊழியத்தை செய்கிற இந்த பிள்ளைகளுக்கு கூட நீங்க எப்போதும் துணையாக இருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதா கேட்டர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நேர்மறையா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் லட்சணியமேனன் தலைச்சீராவாய் வாலிப பிள்ளைகள் தங்களுடைய ரட்சிப்பை காத்து கொள்ள எப்படியாய் கவசம் அணியப்படுகிறதோ அப்படியா ரட்சிப்பு என்னும் கவசத்தினால் அவர்கள் மூடப்பட வாலிப உலகம் மூடப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: ஹாலேலூயா ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்ர ஸ்தோத்ர ராஜா துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்குக்காக கூட மை துதிக்கிறோம் சோத்ரிக்கிறோம் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் வரை எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தீரப்பா மக்கு சோத்ரம். இந்த இரவிலே கூட நல்ல உறக்கத்தையும் கொடுத்து எப்பா ராஜா எங்களை சுகபல ஜீவனோடு நீர் வைத்த கிருபைக்காய் சோத்ரம். எந்த பொல்லாப்பும் நேரிடாதபடிக்கு எந்த வாதையும் எங்களுக்கு கூடாங்கிறங்களே அண்டாதபடிக்கு நீர் பாதுகாத்தீரப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் தாமே. இந்த வேலையிலே நாங்கள் கூடி ஜெபிக்கின்ற வேலையிலே எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு தேவரே நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா உமக்கு சோத்திரம். இந்த நாளிலே ஏசப்பா சோத்திரப்பா வாலிபா ஆண் பெண்களுக்காக வெள்ளிக்கிழமை தோறும் நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கெல்லாம் தேவர் ஆவாலிவான் பெண்களின் வாழ்வாதாரங்கள், படிப்புகள், வாழ்க்கை, திருமணங்கள் போன்ற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய கரம் இருந்து அவர்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாத வாலிபான் பெண்களை இன்னுமாய் நீர் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, நல்வழிப்படுத்துங்க, வேதத்தை வாசிக்க தியானிக்க அவர்களின் வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை காண அவர்களுடைய கண்களை எல்லாம் கூட நீர் திறக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்காக சேனைகளாய் எழும்பி பிரகாசிக்க எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட கர்த்தாவே ரட்சணியம் என்னும் அப்பா தலைச்சீராவை அணிந்து கொண்டவர்களாய் இசுராஜா அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க, பாதுகாத்துக்கு வழி நடத்துங்க தகப்பனே. எப்படி ஒரு தலைச்சீரா ஒரு உயிரை பாதுகாக்கிறதோ அதே போல இவர்களுடைய உயிரையும் ஆத்மாவையும் காக்குறதான அந்த ரட்சணியம் என்னும் இந்த தலை சீராவை இவர்கள் பாதுகாத்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் அதனை சரியான முறையிலே மூடிக்கொள்ளவும் அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அதன் மூலியமா இவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் இன்னும் ஆசீர்வதித்து அவர்களை இன்னுமாய் பெருக செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. மக்கு சோத்திரம். ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா என்னவென்று அவர்கள் உணர்ந்து அறிந்து வாழ கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. ஆவியானவரே, வாலிபான் பெண்களை நீர் அப்பா மதுரத்த கோட்டையிலும் பர்சுத்தாவின் அக்கினி கோட்டையிலும் மூடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. தேவன் நீர் அவர்களுடைய இருதயங்களில் இருக்கிறதான சீர்கேட்டை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா, சிந்தனைகள் எல்லாம் விலகி போகட்டும் தகப்பனே. அந்த இருதயத்திலும் கண்களிலும் ஆண்டவரே வருகிறதான எல்லா வேண்டாத இச்சைகளையும் விலக்கி போட்டு அவர்களுக்கு உம்மது ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நீர் வாலிபான் பெண்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் உம்மது சமூகத்திலே நின்று ஜெபித்து அவைகளுக்கு அப்பா ஒரு நல்ல தீர்வை காண கர்த்தர் தாமே அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். அப்படியாக தேவன் தாமே இந்த வாலிப ஆண் பெண்களின் வாழ்வுகளை எல்லாம் ஆசீர்வதித்து அவர்கள் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் படிக்கிற இடங்களிலும் திருமண வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம். இந்த வேலையில கூட ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே அப்படியே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு வாலிபர்கள் தங்கள் தலை ரட்சண்யம் என்னும் தலை சீராவை அதாவது அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டிய அந்த எண்ணங்களுக்கு கர்த்தாவே நல்ல எண்ணங்களை உருவாக்கி நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. இதனால இதன் மூலியமாய் நல்ல சந்ததிகள் உருவாகட்டும் ஆண்டவரே. நல்ல சந்ததியை மேல அப்பா ஆவியையும் பரிசுத்த ஆவி ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அப்படியாக சந்ததி மேல ஆவியையும் சன்னிதானத்தின் மீது மொத ஆசிர்வாதத்தையும் ஊற்றி எல்லா வாலிப ஆண் பெண்களையும் நீர் பாதுகாத்து வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை மொத கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். தெய்வம் தாமே மட்டுமாய் நடத்தின எபினேசர் இந்த ஊடகத்தை இன்னும் அதிகமாய் நீ நடத்துவீராக தகப்பனே. அதிகமான ஜப ஆவி உள்ள தேவ ஊழியர்களும் தெய்வ பிள்ளைகளும் வந்து இணைந்து ஜெபிக்க நல்ல தருணத்தை கொடுங்க தகப்பனே. ஒரு வாஞ்சியை கொடுங்க. ஜபாவியும் விண்ணப்பத்தினால் வேண்டுதலின் ஆவினாலும் அவர்கள் நிரப்பி அவர்கள் இந்த சங்கமம் ஊடகத்திலே வந்து இணைந்து ஜெபிக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா நீர் ஆசீர்வதிக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். அதே வேளையிலே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. அந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காய் நன்றி. கர்த்தர் தாமே தொடர்ந்து ஜெபிக்க நிறைய ஆட்களை நீர் அனுப்பி தரும்படியா கூட ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் இந்த குடும்பங்களிலே சங்கமம் குடும்பங்களில் இருக்கிறதான மொத்த குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களை தேவரே நீர் அபிஷேகித்தாண்டவரே எடுத்து உமக்கென்று அப்பா எழும்பி பிரகாசிக்க தேவன் தாமே நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படியே என் தேவன் ஜபங்களை எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தான் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே.
1: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரம். நன்றி சிஷா கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்
9: ஆமீன். அப்படியே உங்களையும் வழி நடத்துவாராக. ஆமீன்
1: ஆமீன். நாங்க பாஸ்டர் விஜயன் ஜோசப் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் மைக் எடுத்து விடுங்க. பாஸ்டர் ஓகே, நான் ஜெபம் பண்ணுகிறேன், வந்தால் கொடுப்போம். அலிலூயாவியானவரே, இன்றைய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இன்றைய நாளில் நாங்கள் தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நீ நடத்தி தந்தீரப்பா, அதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே என் தேவனே, நாங்கள் ஜெபிக்க கூடியதா கிருபைய கொடுத்தீரையா. வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தாவே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் வீட்டிலே இருக்கிற பாலிய பிள்ளைகள், திருமண வயதிலே இருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தாவே, ஏற்ற துணை கத்தாவே, அதன் வழிகள் பாதைகள் மனுஷர்களை எல்லாம் நீ சந்திக்க வல்லவர் கத்தாவே. உமை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். இந்த வாலிய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் மாறுதல் பெரிய மாறுதல் வர கத்தாவே. உண்மை அண்டிக் கொள்ள, உண்மை அறியாதவர்கள் அறிந்து கொள்ள என் தேவனே, இவர்களுக்காய் நீ மனதுருகும் ஐயா. பொல்லாங்கலை ஜெயிக்கக்கூடிய வல்லமைகளை இவர்களுக்குள்ளே வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியம் என்னும் ஆண்டவரே, கட்சியை ஆண்டவரே, அவர்கள் அறையிலே கட்டினவளாய், நீதி என்னும் மாக்க வசத்தி அவர்களுக்குள்ளே தரித்தவர்களாய், தேவ நீதி அவர்களுக்குள்ளே கிரிய செய்யும்படி சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாய் கத்தாவே. பொல்லாங்க நெய்யும் அக்னி வஸ்திரங்கள் எல்லாம் வித்து போடத்தக்கதாய் கத்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடத்தை கத்தாவை பிடித்து கொண்டவர்களா, ரட்சணியம் என்னும் தலைச்சீராவே, தேவ வசனமாய் ஆவியின் பட்டியத்தை எடுத்து கொள்ளக்கூடியவர்களாய் கத்தாவே. இந்த வாலிய பிள்ளைகள் இருதயங்கள் சிந்தைகள் இருளடைந்திருக்கிற இருதயங்கள் சிந்தைகள் தங்களை தாங்களே ஆண்டவரே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிற இந்த சிந்தைகளை மாற்றிங்க ஆவியானவரே. பெற்றாருக்கு கண்ணீர் வடிக்கிற வாலிய பிள்ளைகள் கத்தாவே ஆண்டவரே, இவர்களை மாற்றிங்க ஆண்டவரே கத்தாவே. போத வஸ்திலே புதைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனையும் தூக்கி எடுக்க வல்லவர் கத்தாவே ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த போத வஸ்தி எல்லாம் கடிந்து போடும் ஆண்டவரே. அவைகள் இந்த ஆண்டவரை கொண்டு வருகிறவர்கள் எல்லாம் தடை பண்ணி போடுங்க தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற இந்த வாலிப உலகத்தை மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. நீ சொல்லாக நீர் கட்டளட நீக்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவரே நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இலங்கை தேசம், இந்தியா தேசத்திலே இருக்கிற தமிழ் வாலிப பிள்ளைகள், மற்ற வாலிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொட்டுக்கிறோம் ஐயா. இந்த தூத்த தேசங்கள்ல இருக்கிற ஆண்டவரே அப்பா, இராணுவத்துல சரி கத்தாவே, எதில சரி, யுத்த வீரர்களா நீக்கிறோம் இந்த ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாருமையா. அவர்கள் ஆண்டவரே வாழ வேண்டிய வயதில கத்தாவே அந்த ரத்தம் சிந்தி காயப்பட்டு துடிதுடிக்கிறார்களே கத்தாவே. இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள், ஐந்து கண்டத்தில் வாழும் வாலிப பிள்ளைகள், ஜுவதிகள் எல்லாரும் ரட்சிப்பை காணட்டும், உண்மை அறிகிற அறிவு வரட்டும், எழுப்புதலின் தீ வரட்டும். அன்றைக்கு சிமியோன் ஆண்டவரே கத்தாவே ஆவியிலே ஏவப்பட்டு ஆலயத்திலே கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவரே ஆண்டவரை செபித்தது போல இந்த வாலிப பிள்ளைகள் ஆவியில் ஏவப்பட்டு உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து கத்தாவே உங்களுடைய காரியங்களை செய்யற பிள்ளைகளாய் கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாட்கள் இந்த திருமண காரியங்கள்ல கத்தாவே தவறி விடுகிறார்கள். குடும்பங்களை இணைக்க ஆண்டவரே இணைப்பிலே ஆண்டவரே தவறி விடுகிறார்கள் கத்தாவே ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற காரியம் என்ன என்பதை நீர் அறிவி கத்தாவே. இது ஆண்டவரே கத்தாவே குடும்பங்களை சீர்குலைத்து கத்தாவே ஆண்டவரே இன்றைக்கு வாழுகிற வாலிப உலகத்தை நீர் மாற்றி அமைக்கும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய இருதயங்களையும் சிந்துகளையும் பின்புறங்களையும் அவருடைய ஐஸ்வர்யங்களையும் திருடுற பொல்லாத ஆவிகள் எல்லாம் கட்டப்பட்டு பாதாளத்திலே போடப்பட்டுவதால் ஆண்டவரே கத்தாவே பாவ இருளுக்களும் ஆண்டவரே சாவ இருளுக்களும் இந்த வாலிபர்கள் போகாதபடி ஆண்டவரே கத்தாவே பாவ சேற்றிலே கால் வைக்காதபடி கத்தாவே அவர்களுக்கு ஏற்ற ஞானங்களை அறிவுகள் விவேகங்களை கொடுத்து கத்தாவே ரட்சிப்புகளை கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். என் நாளை பொறுப்பேனும் இந்த சங்கமமானல்ல ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய பூக்கள் வரக்கள் இது முத கொண்டு காக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகலதை நீர் காத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபரை நீர் பொறுப்பேர் மாமியின் பட்டயத்தில் ஆண்டவரை கையிலே எடுக்க கத்தாவை, அவர்களுக்கு கிருப கொடுமை இருதயத்திலே சிந்தையிலே ஆழமாய் பதிய வைக்க கத்தாவை. ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவை நீர் எழுதி கொடுத்த காரியத்தை இதயத்திலே எழுதி ஆண்டவரே அவர்கள் நடக்கக்கூடியதாய் கிருப செய்யும். உம்முடைய கரத்தில் இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிழமை எங்களை நடத்தி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். பாஸ்டர் அவர்களை வரவேற்கிறோம். பாஸ்டர் மெக்கி எடுத்து விடுங்கோ.
4: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து தொகுத்து வழங்கி உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. கத்தரி சீத்தமானால் நாளைய நாளிலே அபிஷேக ஆராதனையிலே, நாளைய நாளிலும் ஞாயிற்றுக்கிழமையும் அபிஷேக ஆராதனையில் சந்திப்போம். நாளைய நாளிலே சேவ ஊழியர் சௌரி ஜானட் அவர்கள் தேவசையை எடுத்து வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஜீவானந்தம் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வருகிறார். இணையங்கள் கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த உங்களில் ஒரு கத்தர் காண்கிறார். அந்த ஜபங்களை கத்தர் அறிவார், கத்தர் கேட்டார், அவற்றுக்கான பதிலை தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் பிரசங்க பீடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் கத்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே உங்களோடு கூட இருந்து ஒருவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக விசேடமாக வாலிபர்களுக்காக யுவங்களுக்கு ஊடாக வழி நடத்தப்பட்டோம். கத்திருந்த வாலிபர்களுக்கு ஊடாக பெரிய காரியங்களை செய்ய கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் ஒப்பு வைத்துக் கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளெஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் நேரடி
10: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
4: இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.

உயிரோடு கூட கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையை பற்றிய அநேக கேள்விக்குறிகளோடு ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது? சூழ்நிலைகள் அந்தகாரமாய் தோன்றுகிறதே. நான் கத்தரை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்ற சோர்வோடு இருக்கிறீர்களா? ஆம், என்னுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கலக்கத்தை உண்டு பண்ணின ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்ததுண்டு. 2005 ஜூன் மாதம் 6 எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நான் அதிகமாய் நேசித்த என்னுடைய தகப்பனார் அந்த நாளிலே ஒரு கோரமான வாகன விபத்திலே மறித்து போனார். எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. இழப்பு நிமித்தம் உண்டான வேதனை ஒரு புறம், தனிமை உணர்வு, எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு புறம் என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரே மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய தகப்பனார் மறித்த போது இனி யார் என்னை நடத்துவார், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி நான் அழுதேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் மறித்த பிறகு ஆண்டவரே எனக்கு தகப்பனாக இருந்து நான் இழந்து போன என்னுடைய தகப்பனை காட்டிலும் அதிக கரிசனையோடு என்னை நடத்த ஆரம்பித்தார். ஆம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை ஆற்றி, என்னை தேற்றி, அவரே எனக்கு தகப்பனாயிருந்து ஒரு புதிய விதத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அன்பு ஐயா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனையாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய தேவன் ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், அவருடைய கதறலை கேட்காமல் இருப்பாரோ? அவர் ஒரு எல்ரோயி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: கிறிஸ்துவில் சங்கமம்.
1: என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கர்த்தர் வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுவார் என்று ஏசாயா 51:3 நாம் பார்க்கிறோம். உண்மையாய் அவரை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயம் செழிக்க செய்வார். விசுவாசிப்போம், தேவ மகிமையை காண்போம்.

இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை கண்டு பயந்து பின்வாங்கின வேளையில் தாவீது சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் முன்னேறினான். கோலியாத் விழுந்தான், தாவீதோ ஜெயம் பெற்றான். நாமும் இயேசுவின் நாமத்தில் முன்னேறும் போது பரலோக

கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று 138 சங்கீதம் 8 வசனத்திலே தாவீது அழகாய் சொல்லியிருக்கிறான். உண்மையாய் அவரை நம்புகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைவு படாது. கர்த்தரை நம்புவோம், மேலான நன்மைகளை பெற்றுக் கொள்வோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என்னோடு கூட சேர்ந்து. ஒருவேளை நீ தனிமையிலே தவித்து கொண்டிருக்கலாம், என் அப்பாவின் கிருபை உன்னை தாங்கும் மகளே. என் அப்பாவின் கிருபை உன்னை வழி நடத்தும். என் அப்பாவின் கிருபை உன்னை நிச்சயமாய் தூக்கி சுமக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே, தாவீது, சாலமன், மிரியாம், தெபோரால் போன்ற தேவ பக்தர்களெல்லாம் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணினதை வேதத்திலே காண்கிறோம். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இருந்த மக்களும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கர்த்தரை போற்றி பாடுங்கள், சங்கீதங்களால் ஆர்ப்பரித்து பாடுங்கள், அவர் இரக்கத்தை பாடுங்கள், அவர் மேன்மையை பாடுங்கள், அவர் மகிமையை, அவர் மீட்பை, அவர் தயவை, அவர் நமக்கு செய்தவைகளை எல்லாம் எண்ணி போற்றி பாடுங்கள் என்று வேதத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆரம்ப நாட்களிலே நான் இளம் வயதிலே கர்த்தருக்காக எழுதிய பாடல்கள் சிலவற்றையும், என் மனைவி ஜெயராணியும் எழுதின பல பாடல்களில் சிலவற்றையும் தொகுத்து ஆராதனை என்ற ஒரு MP3 உங்களுக்கு வழங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பாடல்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கர்த்தரோடு நடந்த அந்த இள வயதின் அன்பிலிருந்து பெற்றவைகள், தேவ பிரசன்னத்திலே கிடைத்தவைகள். கர்த்தருக்காக இருதயம் அடித்து கொண்டிருந்த பொழுது எங்கள் நேசமெல்லாம் அவர் மேலே ஊற்றப்பட்டு அவருடைய சமூகத்தில் இருந்த பொழுது பெற்ற பாடல்கள். அந்நாட்களில் இந்த பாடல்கள் வாலிபர் மத்தியில் அதிகமாய் பாடப்பட்டவைகள். இவைகளை பாடுங்கள், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே தங்கி தாபரிக்கும், உங்கள் இருதயம் பூரிக்கும், ஆவி களி கூறும், தேவ பக்தியில பெருகுவீர்கள், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அக்கினி ஆராதனை வால்யூம் 16 என்ற இந்த சீடிக்காக ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஸ்டர் டெர்லி தங்கையா, பாஸ்டர் ஜோனத்தான், பாஸ்டர் ரேச்சல் ஜான் அவர்கள் அருமையான பாடல்களை ஏற்றியிருக்கிறார்கள். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களும் உடைய மகன் சாமி தங்கையா அவர்களும் இந்த பாடல்களை அபிஷேகத்தோடு பாடியிருக்கிறார்கள். பிரதர் வின்சென்ட் ஜார்ஜ் மியூசிக் மைண்ட் அவர்கள் இந்த சீடியை ப்ரொடியூஸ் பண்ணி அநேகருக்கு இவைகளை விநியோகம் பண்ண ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களை ஆண்டவர் தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அழைத்து இந்தியாவை குறித்த ஒரு திட்டத்தையும் பாரத்தையும் இந்த அடியானுக்கு கட்டளையிட்டு பெங்களூர் பட்டணத்தில் சிறிய அளவில் ஒரு சபையை விசுவாசத்தோடு ஆரம்பிக்கவும் அது இன்றைக்கு பெரிய அளவில் வளர்ந்து வரவும் அதன் மூலமாக அநேக சபைகளை ஸ்தாபிக்கவும் சபைகளின் கட்டிடங்களை கட்டவும் ஏராளமான பணத்தை தாராளமாக அருளி செய்து தேவ கிருபை நிமித்தமாக இந்தியா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்ற ஒரு எழுப்புதலின் ஆவியோடு இந்த பாடல்களை பாடியிருக்கிறதை நீங்கள் கேட்பீர்கள். ஆண்டவர் இந்த அடியானை கொண்டு அநேக உள்ளங்களை ஆறுதல் படுத்தி இந்த பாடல் வரத்தை கட்டளையிட்டு ஏராளமான வாலிபர்கள் அவருடைய செய்தியை கேட்கவும் பாடல்களை கேட்கவும் ஓடி வருகிறார்கள். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அபிஷேகத்தோடு கூட ஒவ்வொரு ஊழியத்தையும் முழு இதயத்தோடு செய்ய ஆண்டவர் தடியானுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்தியா மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் பல இடங்களுக்கு போகவும் போகிற இடமெல்லாம் ஒரு அபிஷேகத்தின் ஆவி மக்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உத்தமத்தோடு நிறைவேற்றி வருகிற இந்த அடியானுக்கு ஆண்டவர் இன்னும் பல கிருபைகளை கொடுத்து பெரிய எழுப்புதலை ஆண்டவர் அருளி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அக்கினி ஆராதனை என்ற இந்த பாடல் சீடிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தின் வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். அபிஷேகத்தோடு பாடப்பட்ட இந்த பாடல்கள் அநேக உள்ளத்தை தொடும்படியாகும், அநேகரை ரட்சிக்கும்படியாகவும், அநேகரை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கவும், பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்டிருக்கிற மக்களை இந்த பாடல் கேட்டவுடனே அந்த பிசாசுகள் ஓடவும், ஆராதனைகளில் பாடும்போது தேவனுடைய மகிமை இறங்கி வரும்படியாகும். கர்த்தாவே, அநேகர் சுகமடையவும் ஆறுதலடையவும் பலனடையவும் இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தியும் இதற்காக உதவி செய்தவர்கள், இசை அமைத்தவர்கள், இதை ஆண்டவரே அநேகர் வாங்குகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். விசேஷமாக உம்முடைய கரம் இதோடு கூட இருந்து உம்முடைய திருநாமம் மகிமைப்பட்டு உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் இஷ்டப்படியே நடந்தேன். ஐயோ, முன் நாட்கள் முழுவதிலும் தேவனுடைய ஒத்தாசை தேடவில்லை. இப்பொழுதோ என்னை நடத்துமே. உல்லாசம் நாடினே, செய்கில் நேரத்திலும் கூட வீம்புதான் நான் கொண்டேன். அன்பாக என்னை மன்னித்தருளும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. இந்த நூற்றாண்டின் அப்போஸ்தலனாக தேவனால் பயன்படுத்தப்பட்டு தேசங்களுக்கு, மாநிலங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஆண்டவருடைய அன்பையும் அபிஷேகத்தையும் தன்னுடைய பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துகிற ரெவரன் பால் தங்கே அவர்கள் மிகுந்த பிரயாசத்தோடும் ஜெபத்தோடும் இந்த பாடல்களை வெளியிடுகிறார்கள். நிச்சயமாக இது தேசங்களுக்குள்ளாக, மாநிலங்களுக்குள்ளாக, பட்டணங்களுக்குள்ளாக, திருச்சபைகளுக்குள்ளாக, தனிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளாக ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாடல்களை கேளுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சி அடைந்து தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறதுனால் அதற்காய் ஆயத்தப்படுத்த தேவன் நமக்கு அருள் செய்வாராக. இதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு உழைத்த அருமையான மியூசிக் மைண்ட்ஸ் டைரக்டர் அவர்கள் பிரதர் வின்சென்ட் சார்ஜ் அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். பல பிரயாசங்களை எடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ப பல பலன்களை அவர்களுடைய ஊழியங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கைகளிலும் தம்முடைய கிருபைகளை பொழிந்தருள செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம். இந்த இசைத்தட்டு வெளியிடுவதற்கு மேலும் உதவியாக இருந்த பிரதர் சகாயராஜ், பிரதர் ராபின் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த குடும்பத்தாரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க தம்முடைய கிருபைகளை பொழிந்தருள செய்வாராக. ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் மலர் பாதங்களை நோக்கி பார்க்கிறோம். இயேசு சுவாமி, எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய வல்லமை அளவில்லாமல் பொழிந்தருளப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் வாழ்க்கைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் திருச்சபை வலுவாக கட்டப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் பிசாசினுடைய ராஜ்யம் வேரோடு பட்டு போகிறது. இயேசுவே, அப்படிப்பட்ட கிருபைகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஒலி நாடாவாக தேசங்களுக்குள்ளாய் இதன் வார்த்தைகள் கடந்து போக போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கெல்லாம் இந்த பாடல்கள் கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த பாடல்கள் பாடப்படுகிறதோ, அங்கெல்லாம் என்ன நோக்கத்தோடு இந்த பாடல்கள் இயற்றப்பட்டதோ அவைகளை 100% நிறைவேற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பொழிந்தருள செய்ய போறதற்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த ஒலி நாடாவை கிறிஸ்தவ இசை உலகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீர் பயன்படுத்துங்கன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். எல்லா புகழையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826.

இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாக்கி நீங்கள் வந்திருக்கிறது. அதை அனுபவியுங்கள். அது எங்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர், ரிசீவர்.

யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் நம் ஜெயக்கொடி. இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும்

என் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்களில் உண்மையாகவே நீர் சேவியை சாய்க்கிறீர். உம் செட்டிகளின் கீழே தஞ்சம் உண்டு. யெகோவா ரூவா காற்றே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும். எங்களை நீர் நடத்தி செல்லும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? கர்த்தர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். எல்லையில்லாத தம்முடைய கிருபையினால் இந்த மட்டும் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஓ, அவர் செய்த நன்மைகள் ஏராளம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கொலோசெயர் 1:28.

0: இந்த சிடிக்காக பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளில ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்கின்ற இந்த ஒளி பேழைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த பாடல்களை ஏற்றி ராகம் அமைத்த எங்கள் அன்பு சகோதரர் பால் மதி அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இதில் பாடிய அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாக இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், செழிப்புகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களில் காணப்படுகிற பலவீனங்கள், வியாதிகள், சாபங்கள், கஷ்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினை எடுத்து போட்டு அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆளுகை செய்யும், இரத்தத்திலே மறைத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறி கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

0: eagle's wings and brought you unto myself. When God delivered the children of Israel from Egypt, His purpose was greater than rescuing them from oppression. Deliverance was only the beginning. His ultimate desire was revealed in His words as read in our opening scripture. He bore them on eagle's wings and brought them unto Himself. He didn't merely bring them out of Egypt. This reveals the heart of God. His goal has always been fellowship, relationship with man. He wanted a people who would belong to Him, walk with Him, and live in the consciousness of His love and purpose. That's why He went on to say in the further verses in Exodus 19, verses 5 to 6, "Then ye shall be a peculiar treasure unto me above all people, for all the earth is mine, and ye shall be unto me a kingdom of priests and an holy nation." They were chosen, separated, and set apart for Him. What God foreshadowed in Israel has found its greater fulfillment in Christ and the Church today. Through the death, burial, and resurrection of Jesus Christ, you've been brought into an inseparable union with God. You're not separated from Him, trying to find your way into His presence. You've been joined unto the Lord and made one spirit with Him. 1 Corinthians 16 verse 17, 6 verse 17 says, "But he that is joined unto the Lord is one spirit." Hallelujah. The Apostle Peter echoed the same words God spoke to Moses. In 1 Peter 2 verse 9 he says, "You are a chosen generation, a royal priesthood, an holy nation, a peculiar people." To Israel, it was preconditioned on their obedience to the law. But for us, it's a promise fulfilled. Our inheritance is in Christ. Hallelujah. We are His peculiar treasure, inseparably one with Him. You are not an ordinary person struggling through life alone. You are in Him and He is in you. He brought you out of darkness into His marvelous light, into a life of glory, excellence, and divine purpose. You are born by His power, guided by His wisdom, and established in His blessings. Walk in the confidence, dignity, and purpose of one who belongs to Christ, the King, and has been set apart for His glory. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Father, thank you for bringing me into an inseparable union with you. I rejoice in the knowledge that I am your peculiar treasure, holy and sanctified. I walk in the consciousness of my oneness with you, and I fulfill your purpose for my life with boldness and joy. In Jesus' name, amen. God bless you all. See you on Monday. குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, அக்டோபர் மாதம் 2nd, 2026. இன்றைக்குரிய தலைப்பு, அவர் நம்மை தம்மிடத்தில் சேர்த்து கொண்டார். ஆரம்ப வசனமாக யாத்திராகமம் 19:4 பார்ப்போம். "நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளின் செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள்." தேவன் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தில் இருந்து விடுவித்த போது அவர்களை அடிமைத்தனத்திலிருந்தும் ஒடுக்குதலிலிருந்தும் மீட்பதை விட மேலான ஒரு நோக்கம் அவருக்கு இருந்தது. விடுதலை என்பது ஆரம்பம் மட்டுமே. அவருடைய இறுதியான விருப்பம் நம்முடைய ஆரம்ப வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் அவர்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து தம்மிடத்தில் சேர்த்து கொண்டார். அவர் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததோடு மட்டும் நிறுத்தவில்லை. இது தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய நோக்கம் எப்போதும் மனிதனோடு ஐக்கியமும் உறவும் கொண்டிருப்பதே. தமக்கு சொந்தமானவர்களாகவும், தம்மோடு நடக்கிறவர்களாகவும், தம்முடைய அன்பையும் நோக்கத்தையும் உணர்ந்து வாழ்கிறவர்களாகவும் ஒரு ஜனத்தை அவர் விரும்பினார். அதனால் தான் அடுத்த வசனங்களில் அவர் இவ்வாறு கூறினார்,
1: யாத்ராகமம் 19 வசனங்கள் 5-6 இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயும் இருப்பீர்கள் என்றார். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், பிரித்தெடுக்கப்பட்டார்கள், அவருக்கென்று தனியே ஒதுக்கப்பட்டார்கள். ஹாலேலூயா. இஸ்ரவேலின் தேவன் முன்னிலலாக காண்பித்தது கிறிஸ்துவிலும் சபையிலும் இன்னும் மகத்தான நிறைவேறுதலை பெற்றிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் தேவனோடு பிரிக்க முடியாத ஐக்கியத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நாம் அவரிடமிருந்து பிரிந்து அவருடைய பிரசன்னத்திற்குள் செல்ல வழியை தேடிக்கொண்டிருப்பவர்கள் அல்ல. நாம் கர்த்தரோடு இணைக்கப்பட்டு அவரோடு ஒரே ஆவியாக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் 1 கொரிந்தியர் 6:17 கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனோ அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான் என்று சொல்கிறது. தேவன் மோசையிடம் கூறிய அதே வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பேதுருவும் எதிரொலித்து கூறினார். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை இருளி நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இஸ்ரவேலருக்கு இது நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதை அடிப்படையாக கொண்ட ஒரு நிபந்தனையாக இருந்தது. ஆனால் நமக்கோ இது நிறைவேற்றப்பட்ட வாக்கு தத்தமாகவும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்த சுதந்திரமாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அவருடைய விசேஷித்த பொக்கிஷம். அவரோடு பிரிக்க முடியாத படி ஒன்றாயிருக்கிறோம். வாழ்க்கையில் தனியாக போராடி கொண்டிருக்கும் சாதாரண மனிதர்கள் நாம் அல்ல. நாம் அவருக்குள் இருக்கிறோம். நம்முடைய ஆச்சரியமான ஒளிக்குள் கொண்டு வந்திருக்கிறார். மகிமை, மேன்மை மற்றும் தெய்வீக நோக்கம் நிறைந்த வாழ்க்கைக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வல்லமையால் நாம் சுமக்கப்படுகிறோம். அவருடைய ஞானத்தால் வழிநடத்தப்படுகிறோம். அவருடைய ஆசீர்வாதங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவாகிய ராஜாவுக்கு சொந்தமானவர்களாகவும் அவருடைய மகிமைக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடும் கண்ணியத்தோடும் நோக்கத்தோடும் நடப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பின் பிதாவே, உம்மோடு பிரிக்க முடியாத ஐக்கியத்துக்குள் எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய விசேஷித்த பொக்கிஷமாகவும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறோம். உம்மோடு நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம் என்ற உணர்வோடு நடந்து எங்கள் வாழ்க்கைக்கான உம்முடைய நோக்கத்தை தைரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் நிறைவேற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். God bless you all. See you on Monday.
2: Recording stopped.

0: Praise the Lord, Sister Dolly.
1: Praise the Lord, yeah. Praise the Lord.
2: Recording in progress.
1: ஆமே நன்றி நசிரிய ஜபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. வாக்குத்தத்தம் பண்ணினவரே, எங்கள் மத்தியில் நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதிப்பதற்கு எங்கள் மத்தியில் வந்திருக்கிற எங்களோட மகா பிரிதான பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்துறேன். வாருமையா போதவரே, வந்திடம் இந்த இடத்துல வந்து இறங்கி ஆண்டவரே சேருமையா பந்தினில் சிறியவராம் எங்களிடம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி. நான் இருப்பேன் எங்கள் நடுவில் என்று சொன்ன கர்த்தர் அவருடைய பரிசுத்தமான ஆவியை எங்களுக்கு அனுப்பி எங்கள் மத்தியில் இப்பொழுது உள்ளாவி கொண்டிருக்கிறார். ஆனப்படி அப்பா, யாவற்றையும் எல்லா நிகழ்ச்சியும் வரப்போறோம் யாவற்றையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீங்களே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீங்க. யாவரும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலம் யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, உங்களோட பெலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக சகலத்தையும் வழி நடத்தும்படியா ஜபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட ரத்தத்தின் கீழே மறைத்து, ரத்தின் கோட்டைக்குள்ள மறைத்து வைக்கும்படியா ஜபிக்கிறேன். நாங்கள் ஆழ்மீதிக்கும் தேசமெல்லாம் உங்களோட ரத்தத்தை தெளிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, வரப்போறவர்கள் ஆண்டவரே உண்மையுள்ள உத்தம உள்ள ஊழியர்களாக உங்களுக்கு பயந்து தாழ்மையா நட ாண்டவரே அவர்களையும் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் சித்தத்திற்படி நடத்துக. இன்றைக்கு ஒரு பெரிதான மகிழ்ச்சியான நாளாக எங்களை ஆசீர்வதித்து கொடுக்கிறபடி கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை கூற விரும்புகிறேன். சங்கீதம் 27 முதலாவது வசனம் கூறுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெல, யாருக்கு அஞ்சுவேன்? ஆமேனப்பா, நாங்கள் அஞ்சாம உங்களிடத்தில் நாங்கள் அப்பா, நீங்கள் எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்து யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி தாழ்த்தி, நாங்கள் உங்களுக்கு முன்பாக தாழ்மையா இருந்த ஆண்டவரே நீங்கள் உங்களோட சித்தத்தின்படி நடத்தி வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி இயேசுவே, நன்றி. ஆமீனப்பா, உங்கள் மத்தியில் இருந்து எங்களுக்கு அப்பா நீங்கள் உங்களோட சிந்தனையில உங்களோட ஆலோசனை உங்களோட ஞானத்தை அனுப்பி யாவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க கிருபைகளுக்கு நன்றி. இப்பொழுது முதலாவதாக சிஸ்டர் கருணா அவர்களை வரவழைப்போமாக. சிஸ்டர் கருணாவை காணவில்லை. பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் கருணா அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கருணா. நன்றி சிஸ்டர், நன்றி. வாருங்கள் வந்து உங்களோட இனிமையான பாடல்களையும் உங்களோட புதிதான பாடல்களை கேட்க ஆவலோடு காத்து நிற்கிறோம். வாருங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி சிஸ்டர். God bless you. Amen.
3: Amen. God bless you too. நன்றி அப்பா, நன்றியோடு உண்மையான அறிக்க வந்திருக்கிறோம். தகப்பனே, உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவரே, கத்தாவே நீருங்கள் மேய்ப்பராயிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துகிறவர் நீர் கத்தாவே. பஞ்சகாலத்திலும் யுத்த காலத்திலும் எங்களை பாதுகாத்தவர் சுவாமி. உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை போடுகிறோம், உண்மை மாட்சிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கத்திரை தேடுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நன்மையும் குறைவுபடாத நம்முடைய வார்த்தை சொன்னபடியே இதுவரை காலமும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து அப்பா ஆசிர்வதித்ததாக பண்ணீர் கத்தாவே. அப்பா, எங்களுக்கு எதிராய் வருகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி செய்தவர் நீர். நீதிமான எழுத்தடவே விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொன்ன முடிய வார்த்தையின்படியே தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஆராய்ந்து அறிந்து எழுந்திருக்கும்படியாய் கத்தர் உம்முடைய வார்த்தையினால்

சேர்த்து கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம். இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உடைய திருப்பாதத்தில் வருகிறோம். அப்பா, நீங்கள் ஒருவரே எல்லா காரியங்களையும் நடத்துகிறவர், எல்லாரையும் நீர் போதிக்கிறவர், கர்த்தாவே ஞானமுள்ளவர்களாய் மாற்றுகிறவர். சுவாமி சோரலா ஸ்ரீ பிரதருக்கு அவருடைய மனைவி வீட்டு பிள்ளைகளுக்கு அவங்களை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாய் கத்தரும்படியா கிருபை அந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, தகப்பனே, மைந்திரனங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சுகம் ஆரோக்கியம் பலன் கொடுத்து வழி நடத்துங்க. தொடர்ந்து உங்களை ஊழியத்திலே பங்காற்றவும் நேரத்தை காலத்தை கொடுக்கவும் கத்தர் பயன்படுத்துகிறீர். கத்தாவே, தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அது போல சாரி டோலிக்காவும் அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, மனு, அஞ்சாய் வந்து உடைய வார்த்தைகளுக்காக கத்தாவே எடுத்து நடத்தும்படியாய் சாரிக்கு நீங்க பலப்படுத்த வேண்டுமாங்க. நாங்கள் உப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துள்ளுங்க. சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து மொழி நடத்தும்படியாக உப்பு கொடுக்கிறோம். இன்னும் சாரி கிரேஸுக்கா செபிக்கிறோம். சாரி சுபா அலங்காக்கா செபிக்கிறோம். இன்னும் சாரி ரஞ்சனி அலங்காரமணிக்காக செபிக்கிறோம். இந்த ஊழியத்திலே கூடி ஒன்றிணைந்து கத்தாவை உடைய ராஜ்யத்தை கட்ட தங்களுடைய நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து சோதரிகள் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஞானத்தினாலே நிரப்புங்க, வழி நடத்துங்க. குடும்ப காரியங்களிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அது போல ஒவ்வொரு ஊழியக்காரர் வரப்போகிறோம். ஊழியக்காரர் ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் போதிக்கிற வசனங்களை நீங்கள் ஆத்துமாக்களை உம்முடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரும்படியாய் அவர்களை நீ தெரிந்து கொண்ட பாத்திரங்களாய் மாற்றியிருக்கிறீங்க. ஆண்டவரே, அவைக்குரிய தகப்பனாயும் தாயாயும் அவர்கள் விசாரிக்கிறவர்களாய் கத்தாவே, இந்த பாலிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பின் வாசல் நினைக்கிறவர்களாயும் நீங்க அவர்களை அழைத்திருக்கிறீங்க. அந்த அழைப்பில் கத்தாவே உண்மை உள்ளவர்களாய் உமக்காக உம்முடைய ராஜ்யத்துக்காக செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசிர்வதிங்க. குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளே அந்த பிள்ளைகள் சிக்கி கொள்ளாதபடி, இந்த சிலந்தி வலைகளுக்குள்ளே அகப்பட்டு கொள்ளாதபடி அந்த பிள்ளைகளை உம்முடைய இரத்த குட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளுங்க. குடும்பத்தோடு சேர்ந்து உம்முடைய ஊழியத்தை கட்டும்படியாய் எல்லாரையும் ஆசீர்வதித்துக் கொள்ளும் வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம். சபை மக்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பின்மாட்டத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து சபையிலே சேர்ந்து ஒன்று சேர்ந்து உண்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உண்மை வரவேற்கவும் கத்தாவை அவர்களுடைய இதயங்களில் பேசுங்க. சந்திக்கும்படியாய் எல்லா ஊழியக்காரர்களும் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த கடைசி காலங்களில் கத்தாவை எல்லாரும் ரட்சிப்பை இழந்து போகாதபடி, அப்பா, குந்தி குந்தியே நோத்தான ஒன்று நடக்காதபடி உமக்கு பயந்தவர்களாய் வந்து சேர கத்தர் எல்லாரையும் பயன்படுத்தும்படியாய் நாங்களும் கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இனிமே நாங்கள் எருசலேம் நகரத்துக்காக ஜெபிக்கிறோம். நீர் செய்த அற்புதங்களை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, அப்பா, அந்த ஜனங்களை நீர் எப்போதும் பாதுகாக்கிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, அபாதகப்பணி அவர்களுக்கு தேவையான எல்லா தேவ பலத்தை நீர் கொடுக்கிறவராயிருக்கிறீர். அப்பா தகப்பனே, பாதுகாப்பு முடியாத ஆண்டவரே, கத்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா, கத்தர் நகரத்தை காவாராகில் காவலாளன் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, அப்படியே நீர் இஸ்ரவேலின் தேவன், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, தகப்பனே, அந்த ஜனங்களுக்கு நீர் வெளிச்சமாயிருக்கிறீர். எப்போதும் அந்த ஜனங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறீர். அப்பா தகப்பனே, நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரவேலைகள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் உனக்கு அவர் ஒருவரே தகப்பன், உனக்கு அவர் ஒருவரே பாதுகாவலன் என்று நீர் வாக்கு தத்தம் பண்ணினபடியே அந்த ஜனங்களை நீங்க வீட்டுக்கொண்டு பாதுகாத்து இதுவரை வழிநடத்தினதுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து வழிநடத்துங்க, ஆசிர்வதிங்க. அந்த யூத ஜனங்களுக்கு கூட நீங்கள் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அப்பா, அந்த ஜனங்கள் உண்மை பிரஸ்தாபம் பண்ணுகிற ஜனங்களாய் இதுவரை உண்மை கத்தாவே அமர்ந்திருந்து தேவன் என்று இந்த உலகத்துக்கு அறிவிக்கிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சிறு கூட்டம் சாத்தானுடைய திட்டங்களுக்கு தங்களுடைய கைகளை ஒப்பு கொடுத்து அந்த தேசத்தை குறி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த அழிவில் இருந்த அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அப்பா, பாதுகாக்கிறவர் நீர். கத்தாவை தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல கனடா தேசத்துக்கு ஆட்சேபிக்கிறோம். இந்த தேசத்திலே வாழ

எல்லா யூதர்களுக்கும் பாதுகாப்பை கொடுத்தருளுங்க, அபரட்சிப்பை கொடுத்தருளுங்க. இந்த தேசத்தை ஆளுகிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஞானமா இந்த மக்களை ஆளும்படியா உம்முடைய வார்த்தைகள் பேசட்டும் ஆண்டவரே. அப்பாபிளையான வழிகளை உணர்த்தட்டும் ஆண்டவரே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நான் இந்த உலகத்துக்கு கண்டித்து உணர்த்த வந்தேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியே கண்டித்து உணர்த்தி இந்த நரக ஆக்கினைக்கு எல்லாரையும் தப்பி வைக்க வேண்டுமாக, ரட்சிப்பை காண எல்லாருடைய கண்களையும் திறக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரையை தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அன்றுவரை. அந்த இடத்திலே அப்பா விரிக்கப்படுகிற வகைகளிலே அந்த ஜனங்கள் விழுந்து போகாதபடி இந்த வெப்சைட் காரியங்களுக்குள்ளே குடும்பங்களை கத்தாவை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் அந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா போதை வஸ்துக்களிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. குடும்பம் குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் அன்றுவரை. ஊழியங்கள் அந்த இடத்திலே பெருகட்டும் அப்பா. சுயநலமற்ற ஊழியங்களை எலும்ப பண்ணுங்க அப்பா. உண்மையுள்ள ஊழியக்காரரை எலும்ப பண்ணுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிக்க கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்த வேண்டுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐந்து கண்ட மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கடைசி நிமிடத்தில் ஆகிலும் உங்களை தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருப்பாதத்திலே எல்லா ஆத்துமாக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவரும் கைவிடப்படாதபடி பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த நாளில் இந்த கருவிகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுத்து எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் நடத்துகிறவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா, வாசனங்களை கொடுக்கிறவர்களை நடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன்.

0: பேசலாம் சிஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட், அருமையான பாட்டை பாடினீர்கள். அமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் ஆராதனை உமக்கே என்ற அழகான பாட்டை பாடி அழகாக ஜெபித்தீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமேன். நிகழ்ச்சிகளை கடல் செல்வன் அங்கு நிகழ்ச்சிகளை சொல்ல மறந்துட்டேன், மன்னிக்கவும். எனவே இப்பொழுது 7 மணியிலிருந்து 10 மணி வரையும் துதி ஆராதனை ஜெபங்கள் சாட்சிகள் தேவ ஞானத்தை கொண்டு வருவார்கள். அப்பொழுது 8 மணியில் 7:30 மணிக்கு சிஸ்டர் சாரி சுசேஷ் ஜஸ்டின் அவர்கள் செய்தி எடுத்து வருவார்கள். 8 மணியிலிருந்து 8 மணி வரையும் சிஸ்டர் அருந்ததி செய்தி எடுத்து வருவார்கள். 8:30 மணிக்கு சாமியல் ராஜா அவர்கள் எடுத்து வருவார்கள் செய்திகளை. 9 மணிக்கு சிஸ்டர் எக்ஸிபா அவர்கள் பாஸ்டர் அவர்கள் எடுத்து வருவார்கள். 10 மணிக்கு அன்டன் ராசநாயம் அவர்கள் தேவ செய்தியை எடுத்து வருவார்கள். அதுக்கு இடையில சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவருக்கு ஜெபிப்பார்கள். நாங்கள் டாலி சிஸ்டர் அவர்கள் ஊழியக்காரர்களுக்கு ஜெபிப்பார்கள். அப்புறம் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் புதிய ஆராதனை பாடல்களையும் ஜெபித்து தேவ ஞானத்தையும் எடுத்து வருவார்கள். இப்பொழுது நாங்கள் யாவரும் சேர்ந்து அன்போடு அவர்களை வரவழைப்போமாக. சிஸ்டர் கிரேஸ், பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் கிரேஸ்,
2: பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமென். வாருங்கள், அழகான பாட்டுகளோடு புதிதான ஆராதனைகளை எடுத்து வருவீர்கள். நன்றி. வாருங்கள், வந்து கர்த்தரை மேம்படுத்துங்கள். நன்றி சிஸ்டர். காட் பிளெஸ் யூ.
2: நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் பிதாவே, உம்முடைய வல்லமுள்ள நாமத்தை உயர்த்த, உம்முடைய வல்லமுள்ள நாமம் இயேசு நாமம் அதி உன்னத நாமம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மேலான நாமத்தை உயர்த்த ஆண்டவரே. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், சகல முழங்காலும் முடங்கு, நாவுகள் ஜாவும் கத்தல் என்று அறிக்கப்படும். உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கால் ஜாவும் முடங்கும்னு சொல்லி ஆண்டவரே, அப்படியாக இந்த தேவனை உயர்த்துகிறோம், அவருடைய வல்லமுள்ள நாமத்தை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமாய் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவர், இந்த சங்கமம் வானொலிக்கு ஊடாக நித்திய வெளிச்சம் என்ற அந்த பிரகாசிப்பிக்கிற ஒளிய ஆண்டவரை, இருளில் இந்த இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஆண்டவரை, அப்படியாக அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவ என்ற ஆண்டவர் ஒன்றான மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதே அந்த நித்திய ஜீவன். எங்களுடைய இருதயத்திலே அவர் வாசமாயிருக்கிறபடி, அந்த ஒன்றான மெய்தேவனாகிய இயேசு எங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறபடினால ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு தரும் மற்றவர்களுக்கு சொல்லும் போது அந்த பாடலுக்கூடாகவோ வார்த்தைகளுக்கூடாகவோ ஜீவன் பரவும், அந்த ஜீவ வார்த்தைகள் செல்ல நீர் கிருபை செய்யறபடியால் உமக்கு நன்றி. மேற்கொண்டது வார்த்தை மேற்கொண்டது விருத்தி அடைய தகப்பனே நீர் கிருபை செய்கிறேன், நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அவியான எங்கள் அன்பு தெய்வமே,

ஆட்கொண்டு நடத்துவீரையாம், அன்பினாலே நிரப்புவீரையாம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயாம். சத்தியத்தை போதிக்கின்ற போதகர் நீரே, சகலத்தை மறிக்கின்ற ஞானமும் நீரே, அற்புதங்கள் செய்திடும் என் துணையாளரே, அனைத்து கஜபிக்கின்ற ஜபவீரரே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயாம். அல்லேலூயாம். மண்ணான என்னை மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாயமாலமான மனுஷனை மகனாக மாற்றி நீங்க. மண்ணான என்னை மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாயமாலமான மனுஷனை மகனாக மாற்றி நீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். உம்மை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றி நீங்க. ஒழுங்கி

மகுடமாக மாத்தி நீங்க என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துறேன்.

நீங்க என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பாம், அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பாம், மனசார மகிமைப்படுத்துறேன். ஆராதனை செய்கிறோம், மனசார மகிமைப்படுத்துறோம், ஆராதனை செய்கிறோம், மனசார மகிமை.

0: மனிஷனை மகனாக மாத்தேனேங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சன்னிறே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சன்னிறே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்ன முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சன்னிறம். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சன்னிறம். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோக்கடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோக்கடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சன்னிறம். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சன்னிறே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சன்னிறே. எம்மை பாதுகாப்பவர் என்னே சன்னிறே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி ஆண்டவரே. எப்பொழுதும் நித்தமும் நான் உன்னை நடத்துவேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என்று போகையில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அப்படியாக இந்த தேவன் நித்தமும் நடத்துற, அதற்காக நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமே உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதி ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே.
1: ஆமேன் ஆமேன். அருமையான துதி பாடல்களை எடுத்து வந்தீர்கள். ஆமே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கத்தான் அப்பா, அன்போடு ஆராதிப்பேன் என்ற அருமையான பாடலையும், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகிறவர், என்னை பாதுகாக்கிறவர் நீரே, அருமையான வார்த்தையும் கருத்துள்ள பாடல்களை பாடி கர்த்தரின் நாமத்தை உயர்த்தினீர்கள். கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களுக்கு புதிதான பாடலை கொடுத்து அதிகமாக அவருக்கன்று நிலை நிற்பதற்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. மறுபடியுமாக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளெஸ் யூ. நன்றி. ஆமென் ஆமென். இப்பொழுது ரஞ்சினி அவர்களை அழைப்போமாக. இப்பொழுது ரஞ்சினி அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருப்பதற்காக ஜெபிப்பார்கள். சிஸ்டர் ரஞ்சினி.
2: Amen. God bless you, Sister Dolly.
1: God bless you. வாருங்கள், வந்து ஜெபத்தை எடுத்து வருங்கள்.
2: Amen. Thank you, Lord Jesus, for this wonderful time once again, Lord, that we would come, Lord, from Nithya Valicham, Lord, on a Friday evening, and different time zones of the different nations of the world that have come and joined us, Lord, with 97 stations also, Lord, broadcasting from Toronto, Canada, Lord, alongside with Brother Leslie, Lord. So we thank you, Father, for the wonderful ways in which you, Lord, with your presence, Lord, where you have said, Lord, where two or three are gathered in the midst of you, you would be exalted, you would be in the midst of them according to your promise, Lord. So we thank you, Father. Lord, there are more than two or three people, O God. So we thank you, Master. Lord, even as we, Lord, exalt your name, praise your name, worship your name, Lord, lift your name up high, Lord Jesus. You have said that you would draw all people unto yourself. There is a promise of God that we stand upon, Lord. Each time we gather in your name, Lord Jesus, even as the listeners are listening and they have come by, Lord. And it is no accident, Lord Jesus, that you brought them in, Lord, as they always come and be blessed by it, Lord, and inviting many others to come and join too, Lord. Father, even as they pass the word on, they become witnesses unto you, Lord. Even as they send out the links and many other ways, Lord, how their friends and family and relatives and acquaintances and neighborhoods, Lord, where they could, Lord, pass this on, Lord, O God, and extend their kingdom, Lord. There is a blessing that comes forth, O God, upon them as the witnesses unto you, Lord. So we thank you for that, Master. And we bring, Lord, even at this very moment, Lord, the very present, Lord, that has been present in their very lives with your presence upon their lives, Lord, upon their families, Lord, and upon their requests, Lord, that they have been bringing before you, Lord. We bring them to you, Lord Jesus, at this time, Master. There's nothing impossible with you, my Savior. You said, Lord, look up to me, the author and the finisher of your faith. And therefore, Lord, we look up to you, Lord, O God, where you said, Lord, there's nothing impossible with you, my Master. Lord, you are bigger than all our problems. You are bigger than all our mountains. They will all crumble and fall before you. That is your promise. Even as the walls of Jericho fell down because of the praises of your people, O God, there have been praises going on before you, Lord, and all those mountains, Lord, that are before them, Father, according to your faith, so shall it be. You have said, Lord, therefore, Lord, we come by faith. The just shall live by faith. Therefore, Lord, we bring forth, Lord, all the requests that are pending before you, Father, from the requests that are coming forth, from those that are joining us at this time, Father, no matter what they are, Lord, they are not big for you to solve those problems for them, Lord. Solve anything, Lord, mentally, physically, emotionally, spiritually, Lord, more than anything, Father. Even as, Lord, the ministry that has been going on already, Lord, right from the beginning to the end, from Sister Karuna, Sister Grace, and Sister Dolly waiting to pray for the workers, Lord, and stand, Lord, in the gap, Lord, and pray for the listeners at this time, Father, and all the workers that are lined up to come and bring forth the word, O God. We remember every one of them, Father. Lord, there are five messages waiting to come and bless them, Father, that none of them, Lord Jesus, will fall by the wayside, but bring forth much fruit upon their lives. Be obedient to your word, Lord. Not only be hearers, but doers of the word. That's whom you, Lord Jesus, are pleased with, Lord, and honored by, Lord, because your word, Lord, is sharper than a two-edged sword. You have compared it, Lord, to a two-edged sword that would cut asunder, Lord, against all vain imaginations and bring them all under the subjective power and authority and the lordship of Jesus Christ alone. So I thank you, Father, the power that is in the word that would bring forth, Lord, all the hindrances, the barriers, the chains to be removed and broken off and fallen off right now in the name of Jesus. And I thank you, Father, for greater is he that is within us than the one that is in the world. Therefore, Lord, the conqueror that lives within us, we are more than conquerors through whom we have believed. Thank you, Lord, for the battle is the Lord and the victory is ours in the name of Jesus. Thank you, thank you, thank you, Jesus. Lord, I pray, O God, even as, Lord, the teamwork is going on, O Lord, we thank you, Lord, for Sister Dolly, who is hosting this program. Thank you for being with her, leading her and guiding her each step of the way, right from the beginning to the end, O God, and being with Brother Mahendran, Lord, who has been coordinating this whole program, Lord, today, bringing all of the workers and the ministers of the gospel to come and preach the word. Lord, we thank you for being with them, leading and guiding him, Lord Jesus, all the way, Lord, and allowing, Lord Jesus, by the guidance of your Holy Spirit alone, Lord. So we thank you for that, Master. Bless him and his family also, Lord, I pray. And also Brother Leslie and Sister Rita as well, Father, Brother Leslie. Continuously, Lord Jesus, doing this recordings to go into YouTube and Facebook, Lord, as we always do, as we always have done, Lord, from morning till evening, every hour, Lord, by the hour, Lord. Oh, God, we thank you for that, Master, for wonderful guidance and guidance of the Holy Spirit and wisdom and knowledge and understanding, along with Sister Rita as well, working alongside, Lord, to take and do what it takes, Lord, to produce a program, Lord. It's not an easy matter, Lord, but you are with them. You are leading and guiding accordingly. Bless them and their family as well, I pray, and be with them in their going out and their coming and in, Lord, with all of the team members that are in it, Lord. So we thank you for that, Master, for your wonderful grace and mercy and kindness, I pray, in Jesus' name. Amen.
1: Aloha, Jabitirka, Katharina, Matume, Mahima, Padivadaka, Nandri. God bless you, sister. ஆமென். இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியர்களுக்காக வேண்டி ஜெபிப்பார்கள். நன்றி நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி. நீங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, எங்கள் மத்திய நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்பி வழியக்கூடியதாக உங்களுடைய உன்னதத்தின் தேவ ஞானத்தையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட பாத்திரங்கள் அப்பா, வெறுமையான பாத்திரங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. அப்பா, நீங்கள் தான் உங்களுடைய வல்லமை நிறைந்த கரத்தின் மூலமாக எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற திரு ரத்தத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். யாவரையும் உங்களுடைய சித்தத்திற்படி நடத்துங்க அப்பா. வெறுமையான பாத்திரங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிதான பாத்திரங்களாக யாவரும் மாறி உங்களோட திருப்பாதத்தில் இன்னும் அதிகமாக தங்கி இருப்பதற்கு யாவருக்கும் அப்பா ஒரு புதிதான வெல்லனையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அது போல அப்பவே அப்பா உங்களுக்குள்ள காத்திருந்தேன். அதிகமாக உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு அப்பா, இந்த உலகத்தில் அப்பா நாங்கள் உங்களோட சிலுவையை எடுத்து முன் செல்வதற்கு உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஒரு புதிதான வெளிப்புறத்திலையும் வல்லமை ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சிந்தனை எழு பாரங்களின் நிந்தைகள் நிறைந்தவராக உங்கள் மத்தியில் நீங்கள் தொங்கி உங்கள் இரத்தத்தினால அப்பா வெளியேற பெற்ற இரத்தத்தினால யாவரையும் கழுவி நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட சித்தத்தின்படி நடத்துங்க. வேற போற ஊழியக்காரர்களை அதிகமாக ஒரு இரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க. புதிதான ஞானத்தோடும் புதிதான வல்லமையோடும் கொண்டு வர போற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவர்கள் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. புதிதான வார்த்தைகளை பரிந்து கொடுக்க போற ஊழியக்காரர்களை அதிகமாக உங்கண்டையில் உங்கள் நிழலில் தங்குவதாக உங்களுடைய நிழலுக்கு கீழே இருந்து ஆண்டவரே அவர்களை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமே பட வேண்டும் என்று கூறி அவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் சுசேஷி ஜஸ்டினா அவர்களை வரவழைப்போம். அதுக்கப்புறம் சிஸ்டர் அருந்ததி அவர்கள் வந்து செய்தியை கொடுப்பார்கள். கிரைஸ்லா சிஸ்டர் சுசேஷி ஜஸ்டினா நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி அம்மே, நன்றி. உங்களை மட்டுமே போற்றி துதித்து பாடுவதற்கு தந்த கிருபைக்கு நன்றி. போற்றி துதிப்போமே தேவதேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் என்றும் என்றுமா ராயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றுமா ராயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். சாரி, போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றுமா ராயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசுவென்னும்

புயலில் கொடிய அலைகளின் மத்தியல் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசுவென்னும் நான்

பாதை என்று மூடுவேன். போற்றி துதிப்பேன் என் தேவதேவனை துதிய இதயமுடனே, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாய் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசுவென்று

0: ஆமே, அவர் நல்லவர். அவர் எங்களை அவருடைய திருப்பாதத்தில் எப்போது ஒவ்வொரு நிமிடமும் அவருக்குள்ள நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதற்கே எங்களை அழைத்தார். அவர் அழைத்த அழைப்பு மகா பெரிதானது. அதற்கு ஏற்றபடி நாங்களும் தேவ பயத்தோடு நடப்பதற்கு கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் அவங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தி அவருக்கு நாங்கள் செவி கொடுப்பதற்கு எங்களை இன்னும் அதிகமாக அர்ப்பணிப்போம். அவருக்கன்றே நாங்கள் கொடுப்போம் எங்களோட வாழ் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடையும் கர்த்தரை மட்டுமே துதிப்பதற்கு எங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரராக இன்னும் அதிகமாக எங்கள் பாத்திரங்கள் நிறைந்து வழிவதற்கு நிறைந்து வழிந்து ஓடுவதற்கு அவருடைய துதி பாடுகள் மூலமாகவும் அவர் வார்த்தைகள் மூலமாகவும் கர்த்தர் எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி நன்றி இயேசு, நன்றி. சிஸ்டர் வரும்பறையும் சிறிய சாட்சியை கொடுக்குற கர்த்தர் வந்து நேற்று ஒரு ஜெபம் நடந்துச்சு. ஹாலிடே டேயா இருந்தாலும் அந்த நேரத்துல கர்த்தர் பெரிதான அவர் எவ்வளவு உயிருள்ள தகப்பன், அவர் எங்களை எங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்தார் என்று கூறி எங்களுக்கு அவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாக எங்களை இன்னும் அதிகமா பெல்லப்படுத்தி ஜெப ஆவியும் சுவிசேஷ பாரத்தையும் எங்களுக்கு கொடுப்பதற்கு அருமையான வார்த்தையின் மூலமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். நான் பிளவீனமாக இருந்திருந்தேன், பிளவீன நேரத்திலும் தடைகளை நீக்கி அவர் என்னை அதிகமாக சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்துல வழிநடத்தி கொண்டு வருகிறார். எனக்கு ஜெபிக்க முடியாம இருந்த என்ன ஜெபிப்பேன், ஆனா ஆக்களுக்கு முன்னால அப்படி தமிழ்ல ஜெபிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் கர்த்தர் என்னை இப்ப அதிகமாக அவர்களை தைரியமாக்கி நிலைநிறுத்தி அவட வார்த்தையில என் வாயில கொடுப்பதற்கு அவட வார்த்தையை எனக்கு அனுப்பி ஆசீர்வதித்து கொண்டு கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவர் தந்த ஊழியத்தை நாங்கள் இனோதானமாக நடத்தாமைக்கு கர்த்தர் இதை கொடுத்தார், அவர் முடியும் வரை காப்பார் என்று கூறி அவருடைய சிறை கீழே எங்களை மறைத்து வைத்து கர்த்தர் இன்னும் அதிகமாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, மகேந்திரன் ஐயா அவர்கள் நடத்துகிற இந்த ஊழியங்கள் லேசான காரியம் இல்லை. இருந்தாலும் கர்த்தருடைய பெல்லன் அவர்களுக்குள்ள இருக்கபடியாக இந்த சங்கமமான நித்திய வெளிச்சத்துல எங்களையும் அவர்கள் ஆசீர்வதி கர்த்தர் நாமம் அவர்கூட இருந்து அவங்க கூட இருந்து கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வர கரத்துக்கு நான் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதி மறுபடியாக ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலமா நன்றி நன்றி ஐயா நன்றி. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். சிஸ்டர் டோலி, கிரேசுரிய தியான பகுதியை விட்டுட்டீங்க.
0: நான் சொன்னேன் தியானபதி, அவங்க சொல்ல இல்லை.
1: ஓகே, பாட்டு ஒன்று பாடிங்க, பார்த்துன்னு சொல்லியிருக்கேன்.
0: ஓகே, நன்றி நன்றி இயேசுயே, நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஆமே, நீங்கள் சாட்சி அடியும் பொழுது நீங்கள் எங்கே கூட இருக்கிறீங்க. நன்றி நன்றி அப்பா, நன்றி. சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை

பாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே, குறை

செய்கின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு

0: இல்லையே என் ஏதிரி கல்முன் பிறந்தொன்று ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிஸ்டர் தந்திருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் வரவழைப்பமாக. பிரேசிலார் சிஸ்டர்.
1: Recording stopped. Recording in progress.
0: வாருங்கள் வந்து உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாக காத்திருக்க. இந்த இடம் அதிர போகுது, அதற்கு நான் சந்தோஷமாக காத்திருக்க அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு. அவே நன்றி, நன்றி. வாருங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி சிஸ்டர்.
2: தாமே எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உங்கள் மத்தியில் அசைவாடுவாராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே சங்கம் ரேடியோவில் இணைந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், ஆவியானவர் தாமே உங்களை மகிமைப்படுத்துவாராக. மகேந்திரன் ஐயா நான் போட்டுருக்க காலையிலேயே அடிக்கிறார் அவ்வளோ உற்சாகமா. கர்த்தர் தாமே அவர் கொடுத்த ஊழியத்துல அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபத்திலே கலந்து கொள்வோமாக. நன்றி தகப்பனே, ஆவியானவரே, நன்றி ராஜா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடையது தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க ராஜா. உம்முடைய ஈவு, உம்முடைய கிருபை வெளிப்பெறும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்லபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் நாங்கள் எடுத்துக் கொள்வோமாக மத்தேயு 3:12 வசனத்தை வாசிப்போமாக. இன்றைக்கும் தூக்கு கூட கையிலே வச்சிருக்கிறவர் இன்றைக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவாராக. ஒவ்வொருவரையும் அவர் தன் கரத்திலே வச்சிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு ஊடாக கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாங்கள் இங்கே பார்க்கிறோம் அநேக வேதங்களில் அநேக வெளிப்பாடுகள் உண்டு. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் ஜனங்களை தன் கரத்திலே வைத்திருக்கிறார். தூக்கு கூடிய கரத்திலே வைத்திருக்கிறவர். வேத வசனத்தின்படி உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. என்னோட எடுத்தவர்கள் நாங்கள் வாசிப்போமாக. 3:12 மத்தேயு 3:12 வசனம். தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவித்து அக்கினால் சுட்டடிப்பார் என்றான். ஆமே. இங்கே பார்க்கிறோம் ஜோவான் ஸ்நானகன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் தூக்கு கூடிய கரத்திலே வச்சுக்கிறார். கோதுமையோ களஞ்சியத்துல சேர்ப்பார், பதரையோ அக்கினியிலே போடுவார். நாங்கள் பார்க்கிறோம் கோதுமை என்பவர் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய வார்த்தையின்படி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் என்று தான் நாங்கள் கோதுமை என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். தூக்கு கூட கரத்திலே வச்சிருக்கிறவர். ஆமேன். இயேசு கிறிஸ்து கரத்திலே வைத்திருக்கிற ஜனங்களை கரத்திலே வைத்திருந்து நடத்துகிற இந்த வார்த்தைக்கு ஒப்பு நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் எடுத்துக் கொள்வோமாக. அப்போஸ்தல நடவடிக்கைகள் நாங்கள் பார்க்கிறோம். அநேக பிரஜாதிகளுக்குள்ளே அங்கு சுவிசேஷம் கடந்து போனது முதல் முதலாக அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கை 10:11 வசனத்தை நாங்கள் வாசிப்போமாக. ஆமென். சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய நாமமுன்றியமாய் தூக்கு கூடிய கரத்திலே அவர் வைத்திருக்கிறவர். அதாவது வந்து ஜனங்களை கரத்திலே வைக்கிறவர். இங்கே பார்க்கிறோம் பேருந்து நாங்கள் பார்க்கிறோம். அவர் அப்போ சில நாட்களிலே அவர் அங்கே தங்கியிருந்த இடத்திலே அவருக்கு பசி உண்டானது. அங்கே ஒரு தரிசனத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் 10:11 வசனத்திலேருந்து, வானம் திறந்திருக்கவும் 4 மூலைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊறும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். ஆமே. அங்கே பார்க்கிறோம் அங்கே பேருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கப்படுகிறது. வானத்துல இருந்து ஒரு கூடை இறங்குகிறது. ஆமே. அதைத்தான் நாங்கள் மத்தையிலே பார்த்தோம். தூற்று கூடையே அவர் கரத்திலே வச்சிருக்கிறார். ராமன் இயேசு கிறிஸ்து கரத்திலே வைத்திருக்கிறார். இங்கே புறஜாதிகளுக்குள்ளே ரட்சிப்பு போகும்படியாய் அங்கே ஒரு தரிசனத்தை பேருக்கு காண்பிக்கிறார். அங்கே பார்க்கிறோம், அங்கே அதிக ஜூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிருகங்கள், அந்த விலங்குகள் சாப்பிடக்கூடாது என்று விளக்கப்பட்ட அசுத்தமான கிரியைகளை தேவன் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர் தன்னுடைய ஜூதனாய் இருக்கிறபடியால் அவர் சொல்லுகிறார், நான் இதை அசுத்தமாயிருக்கிறதை நான் புசிக்க மாட்டேன் என்று தேவ ஆவியானவர் மூன்று முறை அந்த கூடையை இறக்கி இறக்கி ஏற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அவர் சொல்லுகிறார், பேர் சொல்லுகிறார், இதை நான் புசிக்க மாட்டேன், இது அசுத்தமானது என்று சொல்லுகிறதை நாங்கள் கீழே அந்த வசனங்களிலே பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அங்கே இதற்கு முன்பாக நாங்கள் பார்க்கிறோம், கொர்நேயுவை தேவன் சந்தித்து அவர் ஆட்களை அனுப்பி அங்கே பேருந்து வீட்டை போகும்படியாய் கட்டளை இடுகிறார். அதுதான் தூக்கு கூடைய, நூற்று கூடையை கையிலே வச்சிருக்கிறவர். இங்கே பார்க்கிறோம், தூக்கு கூடையை இறக்குகிறார். பல மிருகங்களையும் ஜீவராசிகளையும் அங்கே இறக்குறதை பார்க்கிறோம். அது ஜனங்கள் புறஜாதியாரை குறித்து தேவன் அதை எழுதி வச்சிருக்கிறார். ஆமே. மூன்று முறை அந்த கூடு இறங்குறது மிருகிரதமாய் இருக்கிறது. அப்பொழுது அவர் அந்த தரிசனத்தை பார்த்து விட்டு இருக்கும் போது அங்கே கொர்நேயுவினால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் வந்து பேருந்துவை விசாரித்து அவர் சொல்லுகிறார்கள், இப்படியாய் கொர்நேயு ஜெபம் பண்ணும் போது தூதனால் அவருக்கு வெளிப்பட்டு பேருந்துவை அணுகி அங்கே போ, உனக்கு அவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவான் என்று சொல்லி. ஆமேன். அங்கே பார்க்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கரத்திலே வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். எந்த தூக்கு கூடையே அவர் இறக்கி இறக்கி மூன்று முறை பேருந்துக்கு காண்பித்தாரு. அதே போல அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கரத்திலே நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள். அவர் நூற்று கூட கையிலே வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். அங்கே அடையாளமாய் அதை காண்பிக்கிறார். அங்கே கொர்நேயு நாங்கள் பார்க்கிறோம், 44வது வசனம், அதே அதிகாரத்திலே 43-லிருந்து 45 வரைக்கும் நாங்கள் வாசிப்போமாக. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேருந்து பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேருதுவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகளுக்குள்ளே பொழிந்திருக்கப்பட்டிருப்பதை பார்த்து பிரமித்தார். ஆமே. பொழிந்திருக்கப்பட்டிருக்கதை குறித்து பிரமித்தார்கள். ஆமே. அங்கே பார்க்கிறோம், தேவன் ரட்சிப்பை கட்டளை இடுகிறத. அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தில யாராவது ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் தேவன் அவர்களை கரத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள். ஆமேன். இயேசு கிறிஸ்து கரத்திலே வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு தேவனால் உண்டாகிறது. ஆமேன். தூக்கு கூடையில இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தன் களஞ்சியத்திலே சேர்ப்பார். ஆமேன். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆவியானவருடைய மகிமை வெளிப்படும் நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, எத்தனை முறை தேவனிடத்தில் நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள், அந்த ஜெபங்களை எல்லாம் கேட்கிற தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்க. எப்படி கொர்நேயு அந்த பேருந்துவை அனுப்பி அந்த குடும்பம் மாத்திரமல்ல, கொர்நேயுல சொந்தங்கள் எல்லாரும் நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம், அங்கு கூடியிருந்தவர்கள் மேல அபிஷேகம் இறங்கப்பட்டது. அவர்கள் அதற்கு பின்பாக ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறதை பார்க்கிறோம். ஆமேன். அன்பு சகோதர சகோதரிய, உங்கள் மகனாய் இருக்கலாம், உங்கள் மகளாய் இருக்கலாம், உங்கள் கணவராய் இருக்கலாம், உங்கள் மனைவியாய் இருக்கலாம், கர்த்தருடைய கரத்திலே தூக்கு நூலாய் கூடையிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆமேன். அவர் எல்லாவரையும் ரட்சிக்க வல்லவராய் இருக்க அந்த பூமிக்கு வெளிப்பட்ட தேவன் உங்கள் மத்தியிலே அசைவாடுவாராக. ஆமேன். ஆவியானவர் தாமே இன்றைக்கு வாக்கு தத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமேன். ஒவ்வொருவர் ரட்சிப்புக்குள்ளே நடக்கும்படியா தேவ மகிமை வெளிப்படும்படியா ஆவியானவர் தாமே கிரியை செய்வாராக. ஒவ்வொருவரையும் உங்கள் செவங்கள் ஒருபோதும் வீண் போகாது. ஆமேன். தூக்கு நூலை கழுத்திலே வச்சிருக்க நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு எருசலேமில் அளக்கும் போது அந்த தூக்கு நூலை அளந்து அங்கே தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்க்கும் போது நீ அளக்க கூடுமானால் அளந்து பார் என்று சொல்லி நாங்கள் அந்த நூலை குறித்து பார்க்கிறோம். இங்கே தூக்கு நூலை கூடையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். கூடைக்குள்ளே அநேக மிருக ஜீவன்களை வைத்து பேருந்துக்கு காண்பிக்கிறார். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் நான் ரட்சிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி வெளிப்பாட்டை கொடுத்து அங்கே முதல் முதலாக கொர்நேயுவை ரட்சிப்புகளை நடத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலும் இன்றும் தேவன் உங்களை கையிலே வைத்திருக்கிறார். அவருடைய தூக்கு கூடையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமீன். கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய வசனத்தை அனுப்பி விடுவிக்கிற தேவன் நாங்கள் பார்க்கிறோம். முதல் ஆதியிலே நாங்கள் பார்க்கிறோம், நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமீன். எல்லா ஜனங்களும் சீர்கட்டு அவருக்கு விரோதமாய் கிருபை செய்யும் போது மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை உண்டாக்கினதற்கு அவர் மனஸ்தாபப்பட்டு எல்லா மிருக ஜீவன்களையும் அழிக்க அவர் திட்டமிட்ட போது அங்கே நோவாவுக்கோ தேவனுடைய கர்த்தருடைய கண்ணிலே கிருபை கிடைத்தது. ஆமீன். அதே போல் அன்பு சகோதர சகோதரி, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை தேவன் அழைக்கிறார். ஆமீன். அவர் ரட்சிப்புக்கு நேராய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். சிலுவை மரணத்தினால் மீட்க உங்களை வல்லவராய் அவர் அழைக்கிறார். ஆமீன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஒவ்வொருவரையும் அவருடைய களஞ்சியத்திலே சேர்க்கும்படியா கோதுமை போல நீங்க இருக்கிறீர்கள். ஆமீன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் கரத்தை நீட்ட போகிறார். ஆமீன். ரப சத்தான நன்றி ஆண்டவரே. ஆமியானவரே நன்றி சொல்லுங்க. தேவன் கரத்தை நீட்ட போகிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்க முடியாதபடி இன்னும் கடினமான இருதயமாய் இருக்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிறீர்களோ அத்தனை பேரையும் தேவன் தொட போகிறார். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற மாத்திரம் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்கள். ஆமேன். தேவனுடைய கரம் இன்று தொடப்போகிறது. ஆமேன். எந்த இடத்திலே எந்த பிள்ளைகளை தொட வேணுமோ அந்த இடத்திலே தேவன் தொடுவார். ஆமேன். கொரிய குடும்பமாய் உறவுகளாய் அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அதே தேவன், அதே இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக ஜீவனை விட்டார். ஆமேன். அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே பரிந்து பேசுகிறதா இருக்கு. எப்படி நோவாவுக்குள்ளே அங்கே கர்த்தருடைய கண்களே தயவு கிருபை கிடைத்ததை போல உங்களுக்குள்ள அந்த பேழைக்குள்ளே கொண்டு போய் நோவாவையும் அந்த குடும்பத்தையும் காப்பாற்றினதை போல இன்றும் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, அவருடைய தூக்கு கூடைகளில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமேன். ஒவ்வொருவரும் அவர் கரத்திலே வைச்சிருக்கிறார். உலகத்தை உண்டாக்கினவர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம் அநேக வார்த்தைகள், அநேக வசனங்கள். தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார், கேட்கிறவராய் இருக்கிறார், அவர் காண்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எந்த காரியம் என்று நீங்க நினைக்கலாம், ஆனா உங்களாலோ மனிதராலே கூடாது, ஆனால் தேவனாலே கூடும். ஆமேன். அவர் தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் தொடுகிறதை நான் காண்கிறேன். ஒவ்வொருவரையும் தேவன் இன்றைக்கு மகிமைப்படுத்தி அவர்களை நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். தூக்கு நூற்று கூட கரத்திலே வைத்திருக்கிற இயேசு உங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய உங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். ஆமேன். அங்கு பேருந்துக்கு நாங்கள் பார்க்கிறோம், தூக்கு கூடையில அநேக மிருக ஜீவன்களை இறக்கி இறக்கி மூன்று முறை அவருக்கு தரிசனமான அதே தேவன், தரிசனத்தை காண்பித்த அதே தேவன் இன்றும் இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே கிருபை செய்ய போகிறது. ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவருடைய நீதி வெளிப்படும்படியாய். ஆமேன். நாங்கள் தேவ ஆவியினாலே அவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கும்படியாய் தேவன் அசைவாட போகிறார். ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுகிறார். ஆமேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை பேசும் போது அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டதை பேருந்து பார்த்து அவர்கள் எல்லாரும் பார்த்து யூதர்கள் விருத்த சேதனத்தினால் வச்சு நடத்தப்பட்டு அவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இவர்கள் புறஜாதிகளுக்குள்ளே ஆண்டவருடைய சுவிசேஷம் கடந்து சென்றது, ஆவியானவர் எங்கள் மேல ஊற்றினதை போல அவர்கள் மேலே ஊற்றினார் என்று சொல்லி ஞானஸ்தானத்தை தடை பண்ண கூடாது என்று சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்ததை போல, அன்பு சகோதர சகோதரி, உங்கள் வீட்டுக்குள்ளே தேவ ஆவியானவர் கிருபை செய்ய போகிறார். ஆமேன். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் பேர் பேராய் பேர் பேராய் கையிலே வரை பெற்றிருந்தார் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து பேசுகிறார். ஆமேன். தூக்கு நூலை தூக்கு கூட நான் கரத்திலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்னாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அன்பு சகோதரனே சகோதரி என்று வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாய் நித்திய ஜீவனை மீட்கும்படியாய் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய களஞ்சியத்திலே சேர்க்கும்படியாய் கோதுமைகளாய் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நாங்கள் பார்க்கிறோம், விதைக்கிற ஒரு உவமையை பார்க்கிறோம். அங்க கோதுமைகளையும் களைகளையும் விதைக்கப்பட்ட கோதுமைக்குள்ளே களைகள் வந்ததை பார்க்கிறோம். ஆனாலும் கடைசி காலத்திலே ஆவியானவர் தாமே அதை வளர விட்டு கோதுமைகளை தன்னுடைய ஆலய பண்டக சாலையில சேர்க்கிறதை பார்க்கிறோம். அது தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறார்கள். ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்கிறவங்கள ஒவ்வொருவரையும் தேவன் அழைக்கிறார். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைகள் உடைக்கப்படுகிறது. தேவ ஆவியானவர் தாமே அவருடைய ஆத்துமாக்களை விடுவிக்கிறார். அவருடைய கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது. நீங்கள் யாருக்காய் புலம்பி கண்ணீரோடு நின்றீர்களோ அந்த அவர்களை சீக்கிரமாய் தேவன் ரட்சிப்புக்குள்ளே நடத்த போகிறார். ஆமென். இந்த வார்த்தைகளெல்லாம் தேவனுடைய இருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் அன்பு சகோதரன் சகோதரி, உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும்படியாய் இறங்கி இருக்கிறார். ஆமேன். எப்படி நோவாவின் கண்களிலே கத்தருக்கு நோவாவை கத்தடிய கண்களிலே கிருபை கிடைத்தது, அதே போல இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன். ஒவ்வொருவரையும் ரட்சிப்புகளை நடத்த போகிறார். ஆவியானவர் தாமே மகிமைப்பட போகிறார். இந்த வேளையில நாங்கள் பார்க்கிறோம், எபேசியர் எழுதின நிருபத்திலே நாங்கள் பார்க்கிறோம், 2:8 நாங்கள் பார்க்கிறோம், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமேன். அவருடைய ஈவு கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய ஈவினால் தான் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ற தேவன். அமேன். பரிசுத்தப்படுத்துகிற தேவன் அவருடைய ஈவு. அமேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு அது அவருடைய ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். எங்களுடைய கிருகையினாலே அவர் எங்களை தேடி வரவில்லை. உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்பு சகோதர சகோதரியே சகோதரியே, உங்கள் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று முழங்காண்டே நின்று கண்ணீரோடு தேவனிடத்து அனுதினமும் நீங்கள் கேட்ட விண்ணப்பத்துக்கு தேவன் இன்றைக்கு பதில் கொடுக்கிறார். ஆமேன். எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரை தேவன் அழைக்கிறார். ஆமேன். ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தை சுகந்தரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமேன். அவருடைய ஈவும் அவருடைய கிருபையும் உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கொர்நேலியு என்கிற அந்த மனுஷனை தேவன் தெரிந்து கொள்ளும்படியால் பேருவுக்கு தரிசனமாகி தரிசனத்தை கொடுத்து அதை அவர்களுக்கு காண்பித்து புறஜாதியர்களுக்குள்ளே போய் சுவிசேஷம் சொல்லப்பட்டதை போல இன்றும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். சங்கமம் கிறிஸ்தவ ரேடியோ கூட உங்கள் ஒவ்வொருவரையும் கத்த தூக்கி நிறுத்த விரும்புகிறார். ஆமேன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்பு சகோதர சகோதரி, ஒரு நிமிஷம் அவருடைய சிலுவை மரணத்தை நினைத்து பாருங்கள். காயங்கள் அடிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒருவரும் விரும்பக்கூடாத ரூபத்திலே அவர் இருந்தார். ஆமேன். பிதாவுடைய குமாரனாய் இருந்து அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றினால் உண்டாக்கின தேவனை நாங்கள் அப்படியாய் பாட்களை மீட்கும்படியாய் என்னையும் உங்களையும் மீட்கும்படியாய் இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். ஆமேன். அதே தேவன் இன்றி அந்த ஈவையும் கிருபையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மத்தியிலும் அன்பு சகோதர சகோதரி, விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். தேவன் உங்களை கரத்திலே வைத்திருக்கிறார். ஆமேன். தூக்கு கூடையிலே அவர் கரத்திலே வைத்திருக்கிறார். ஆமேன். அவர் ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லா மகிமையும் அவருக்குரியதாக இருக்கிறது. அவர் மகிமைப்படுகிற நாட்கள்ல இங்க வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நீங்க இந்த தேசத்துல இருந்தாலும் உங்கள் வீடுகளுக்குள்ளே ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. பரலோக அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை சுகந்தரிக்கும்படியாய் அவருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் தாமே அசைவாடி கொண்டிருக்கிறார் உங்களை மீட்கும்படியாய். ஆவியான வெளிப்படும்படியாய் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியங்கள், உங்கள சபைகள்ல எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்படும்படியாய் ஆவியானவர் தாமே உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் கிருபையாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் நீங்க அழுத நாட்கள் உண்டு அன்பு சகோதரியே, நீங்கள் துக்கித்த நாட்கள் உண்டு சகோதரியே. கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், என்னாலே முடியாதது என்று ஒன்றுமில்லை. பிள்ளை மகளே, என்னால் எல்லாம் கூடும். நான் தூக்கி நிறுத்துகிற தேவன் என்பதை நீ காண்கிற நாட்களிலே வந்திருக்கிறாய் என்று வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமேன். கத்தோடைய கரம் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆமேன். ரட்சிப்பை தடுப்பவன் யார்? ஆமேன். கத்தோடைய ரட்சிப்பை தடுப்பவன் யார்? ஆமேன். அவர் நினைத்தது தடைப்படாது. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆத்துமாக்களுக்காய் அழுது புலம்புகிற உங்களை தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தன்னிடத்தில் கொண்டு வரும்படியாய் உங்களை பேருதுவை போல பயன்படுத்துகிற காலத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆமேன். அவருடைய தூக்கு கூடை உங்களுக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே,

தாமே அசைவாடிக்கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆமென். ஆத்துமாக்களை தேவ ஆவியானவர் தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்க்கும்படியாய் உங்கள் குடும்பத்திலே ஒரு விடுதலையை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமேன். இந்த வார்த்தைகளை பேசும் போது இருளின் வல்லமைகள் கடந்து போய்கொண்டிருக்கிறது. தேவனுடைய வெளிச்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே விசேஷித்த கிருபையினால் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த வேளையில நீங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்தெந்த வீடுகளுக்குள்ளே நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்க காரிலே போக நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களோ, எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். என்னாலே முடியாது என்று ஒன்றுமில்லை மகனே என்று வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் தாமே அன்று கொர்நேலியை சந்தித்த தேவன் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நோவாவை அவருடைய கிருபை, அவருடைய கண்கள் கண்டதை போல, கிருபை கிடைத்ததை போல, அவருடைய சந்ததியை மீட்கும்படியாய் அவர் கிருபை கொடுத்ததை போல, இன்றைக்கு உங்கள் சந்ததியை மீட்கும்படியாய் ஆவியானவர் தாமே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தினே பலப்பட்டு அவருக்கு முன்பதாக ஓடும்படியாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒவ்வொருவரை, ஒவ்வொரு பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற பிள்ளைகளை விசேஷித்த கிருபையினால் மூடுகிறார். ஆமென். இந்த சங்கமம் ரேடியோ கூடாக ஒவ்வொருவரையும் சந்தித்து இந்த கேட்கிற ஒவ்வொரு இளைய தரத்துக்கு ஊடாக கேட்கிற பிள்ளைகளை தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களை அவர் தூக்கி நிறுத்த வல்லவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில நிரூபிக்கும்படியாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமேன். அவர் கொர்நேலியாவுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, எனக்கும் உங்களுக்கும் தேவனாயிருக்கிறார். ஆமேன். நீங்கள் அதை மகிமையாய் சாட்சியாய் எழுத போறீர்கள், அவர்களுக்கு சாட்சியாய் நீங்கள் தெரியப்படுத்த போறீர்கள். ஒவ்வொருவரை எப்படி இங்கே கொர்நேலியாவுக்கு தேவன் சந்தித்து பேருந்தை கொண்டு விடுதலை ஆக்கினாரோ, அதே போல இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கிரியை செய்து தேவ ஆவியானவர் மகிமைப்பட போறார். ஆமேன். இது தேவனுடைய வார்த்தைகள். அவர் ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஒவ்வொருவரை, ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் இறங்கி இருக்கிறார். ஆமேன். அவருடைய கரத்தினால் இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் தியானம் பண்ணும் போது என் கண்களிலே கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. எவ்வளவு பெரிய அன்பான தேவன் இல்லையா? அவருடைய ஈவும், அவருடைய கிருபையும், அவருடைய இரக்கமும் எங்களுக்கு மத்தியிலே கிடைத்தது. எவ்வளவு பெரிய பாக்கியம் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஒவ்வொருவரையும் நீங்க உங்களோட உறவுகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அன்பு சகோதர குடும்பங்களை விசேஷித்த கிருபையினால் குடும்பங்கள் சந்திக்கப்பட போகிறது. ஆமேன். குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்க போறார். ஆமேன். எந்தெந்த குடும்பங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு எந்தெந்த குடும்பங்கள் இங்கு நெருக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்தந்த குடும்பங்களை தேவன் சந்திக்க போறார். ஆமேன். ஆவியானவர் தாமே அசைவாட போறார். ஆமேன். கொர்நேலியாவின் குடும்பத்தை சந்தித்து, அவர் உறவுகளை சந்தித்து, அவர்களுக்குள்ளே ரட்சிப்பை கட்டளையிட்ட ஆவியானவர் இன்றைக்கும் உங்களை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் வல்லமைகள் இப்பொழுதே தேவ ஆவியானவர் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் நினைத்தது மாத்திரம் நிறைவேறத்தக்கதாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற வாக்கியத்தை உங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் தாமே உங்கள் உள்ளத்தை திருப்பிக் கொண்டிருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை திருப்பிக் கொண்டிருக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி. ஆமேன். தேவ ஆவியானவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படியாய் கர்த்தர் தாமே மகிமை இந்த வேளையில இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரை, ஒவ்வொருவரும் நீங்க நினைக்கிறது அல்ல அன்பு சகோதரனே, நீங்க நினைக்கிறது அல்ல அன்பு சகோதரிய, தேவனுடைய நினைவு, அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற போகுது. அன்பு சகோதரியை, தற்கொலைக்கு நேராக நீ கடந்து போக தீர்மானம் பண்ணி இருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். ஆமேன். நீ வாழ வேண்டும் என்று தேவ ஆவியானவர் விரும்புகிறார். ஆமேன். உன் குடும்பத்தை முன்னையும் கட்டி தேவன் அவருடைய நாமத்தின் நிமித்தம் மகிமைப்பட போறார். ஆமேன். எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிசாசு கொல்லவும் திருடவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் தன்னுடைய கரத்திலே தூக்கக்கூடிய வைத்திருக்கிறார். ஆமேன். ஒவ்வொரு ஜனங்களையும் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறார்.

0: அவர் மீட்கும்படியா இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இறங்கி இருக்கிறார். ஆமென். அன்பு சகோதரியே, நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். இதே நேரத்தில் சகோதரி பேசினார்கள் என்று சொல்லி உங்களை ஜீவனை வாழ வைக்கும்படியாய் தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தைகள் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. ஆமேன். தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் அழிந்து போகிறவர்களை தான் தேவன் தேடி வந்தார். ஆமேன். அதைத்தான் இன்று செய்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியா, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா, நீங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தை ஆசீர்வதிக்கும்படியா, அவர் தன்னுடைய களஞ்சியத்திலே உங்களை சேர்க்கும்படியா. ஆமேன். உங்கள் உறவுகள், உங்கள் சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா. ஒருவன் விசுவாசித்தான், அந்த குடும்பம் முழுவதுமே ரட்சிக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவாவியானவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமேன். கரத்திலே தூக்கு கூடியே வைத்திருக்கிறவர் ஆவியானவர் தாமே உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமேன். அக்கினினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும்படியா. ஆமேன். கர்த்தர் தாமே மகிமை அடைந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் தாமே மகிமை அடைந்து கொண்டிருக்கிறார். நோவாவை போல பேழைக்குள்ளே அழைக்கிற தேவன் அவருடைய ரத்தத்துக்குள்ளே அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவர் யாரெல்லாம் இன்னும் தேவனுடைய மகிமையை ருசி பார்க்கவில்லையோ அவர்கள் எல்லாரையும் தேவன் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். முழுவதுமாய் இன்னும் ஆண்டவரிடத்துல கிட்டி சேராத பிள்ளைகளை விசேஷித்த கிருபையினால் இன்றைக்கு மூடிக்கொண்டிருக்கிறார். ஆமேன். அவருடைய களஞ்சியத்திலே சேர்க்கும்படியார் விசாசு திருடன எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமாய் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரி, உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமேன். தூக்கு கூடையே கரத்திலே வைத்திருக்கிற தேவன் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களை உள்ளங்கையிலே வளைந்திருக்கிறார். ஆமேன். உங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ஆமேன். அவர் தாயின் கற்பத்தில் உருவாக முன்னே தெரிந்து கொள்கிற தேவன், உலக தோற்றத்துக்கு முன்பாய் நினைவிலே வைத்திருக்கிற தேவன், உருவாக்கின தேவன் இன்றைக்கு உங்களை தன்னுடைய ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தி செல்லும்படியாய் ஆவியானவர் மத்தியிலே இறங்கி இருக்கிறார். ஆமேன். அன்பு சகோதர சகோதரி, இந்த வார்த்தைகளை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தூக்கு கூடிய கரத்திலே வைத்திருக்கிறவர். ஆமேன். நாங்கள் பார்க்கிறோம், பார்த்தோம், மத்தேயுவிலே பார்த்தோம். ஆமேன். யோவான் ஸ்நானகன் தான் அதை தைரியமாய் சொல்லுகிறார். களஞ்சியத்திலே சேர்க்கும்படியாய் கோதுமைகளாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பேருதுக்கு வெளிப்பாட்டை கொடுத்து, தரிசனத்தை கொடுத்து, கூடையிலே அநேக ஜீவன்கள் அதில் இறங்கி வருகிறதை மூன்று தரம் காண்பித்து அங்கு ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ள இந்த வார்த்தைகளை அனுப்புகிறார். ஆமேன். நான் கரத்திலே தூக்கு கூடை போல உங்களை வைத்திருக்கிறேன். அதை ரட்சிப்பின் காலத்திலே செய்ய போகிறேன் என்று வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். அது இந்த வேளையிலே வந்திருக்கிறபடியால் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாங்கள் நன்றி சொல்வோமாக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றை உயர்த்தப்படுவதாக. ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் செவிப்போமாக. கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்பட போறதற்காய் நன்றி. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்குள்ளே விதையாய் விழுந்ததற்காய் நன்றி சொல்லுகிறேன். ஆவியானவரே, இந்த வேளையில் நாங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடி செவிப்போமாக. தேவ ஆவியானவர் தொடுதலை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுறதற்காய் நன்றி பிதாவே. உம்முடைய நாமத்தினாலே நன்றி சொல்லுகிறேன் ராஜா. ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பேசினீரே தகப்பனே. தூக்கு கூடையே கரத்திலே வைத்திருக்கிறவரே ஆவியானவரே, நீர் தாமே ஆண்டவரே கோதுமைகளை களஞ்சியத்திலே சேர்க்கிறவரே ராஜா. அப்பா, உம்முடைய நாம மகிமைக்காய் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்புகளை நடத்துறதுக்காய் நன்றி. யார் யாரெல்லாம் இந்த வேளையிலும் ஆவியானவரே நீர் பேசினீரோ அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் நீ தூக்கி நிறுத்துறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. கொரோனா போல குடும்பமாய் சந்திக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா, நீங்க ஆண்டவரே அவர்களை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்துறதற்காய் நன்றி. ஆசீர்வாதமான வாழ்க்கைகளை நடத்துறதற்காய் நன்றி. எப்படி நோவாவின் காலத்திலே உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததை போல இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கிருபை கிடைக்கிறதுக்காய் நன்றி. உம்முடைய ஈவு நாள் தகப்பனே, ஒவ்வொருவரையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்துறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. மகிமை அடைகிறதுக்காய் நன்றி ராஜா. உம்முடைய நாமம் ஒன்று உயர்த்தப்பட்டிருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. பிசாசு எங்கெல்லாம் கட்டி வச்சிருக்கிறானோ அந்த கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை பண்ணி நீர் ஆண்டவரே மெய்யான குமாரன் என்று இவர்களுக்கு நீர் வெளிப்படுறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன் பிதாவே. ஆவியானவரே நன்றி தகப்பனே. உம்முடைய நாமம் மகிமைப்படுறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. உம்முடைய வல்லமை புறப்படுறதுக்காய் நன்றி. அன்று வசுரத்தை தொட்ட ஆவியானவரை 12 வருடம் பெரும்பாடுள்ள வசுரத்தை தொட்டு உம்முடைய மகிமை வெளிப்பட்டதை போல இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் உம்முடைய மகிமை வெளிப்படுறதுக்காய் ரப சத்தன நன்றி தகப்பனே. ஆவியானவரே நன்றி. உம்முடைய மகிமை வெளிப்படுறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நீர் தாமே மகிமை அடைறதுக்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த சங்கமம் கிறிஸ்தவ ரேடியோக்காய் நன்றி. லெஸ்லி பிரதருக்காய், அவருடைய மனைவிக்காய், குடும்பங்கள், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இவர் கொடுத்த ஊழியத்தை ஆண்டவரே இன்னும் ஆண்டவர் அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் கொடுத்து நீங்க பயன்படுத்துறதுக்காய் நன்றி. மகேந்திரன் ஐயாக்காய் நன்றி. அவருடைய குடும்பத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து செபிக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் தேவைகள் சந்திக்கப்படுறதுக்காய் நன்றி. அவர்கள் குடும்பத்தில் இன்னும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. நீ தாமே ஆண்டவரை நடத்துறதுக்காய் நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆசீர்வதித்து நீங்க நடத்தும்படியாக உங்களுடைய காரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜெபங்கள் கேட்கிறவரே உமக்கு நன்றி தகப்பனே. அவர்கள் தேவைகளை சந்திங்க ராஜா. அவருடைய நேரங்கள் ஆண்டவரே உம்முடைய காரியமாய் செயல்படுகிற ஒவ்வொரு நேரங்களும் ஆசீர்வாதமாய் இருக்க உங்களுடைய கிருபையினால் விசேஷித்த கிருபையினால் மூடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாக்கிறேன் ராஜாவே. இவர்கள் எல்லாரே உங்களுடைய சொட்டையின் மரவிலை வைத்து பாதுகாக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒரு வழியாய் வருகிற பிசாசு 7 வழியாய் ஓடி போகிறதுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போறதுக்காய் நன்றி ராஜா. தேசங்களுக்குள்ளே ஆண்டவரே ஆவியானவர் உம்முடைய வார்த்தையை கொண்டு போகிற இந்த ஊழியத்தை நிறைவான ஆசீர்வாதமாய் நடத்துவதற்காய் நன்றி சொல்ல. இன்னும் அநேக பிள்ளைகளை கொடுங்க ராஜா, அநேக ஊழியக்காரரை கொடுங்க தகப்பனே. நீங்க மகிமைப்படுங்க, எல்லாரும் எடுத்து பயன்படுத்துங்க. இதுல இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு சகோதரிகளையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. உம்முடைய நாமம் ஒன்றே உயர்ந்திருக்க முடியாது. உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரை கட்டி எழுப்ப நீங்க உதவி செய்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you.
1: ஆமேன் ஆமேன். அதிர வச்சிட்டீங்க. தேங்க்யூ லார்ட். ஆமே. அவரோட வார்த்தை உண்மையில எதார்த்தபடினா அந்த வார்த்தை என்ன அதிகமாக தொற்றுச்சு. ஏன்னா நாங்கள் இருந்துட்டு ஜபிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம், நான் மற்றவங்களுக்கு அந்த வார்த்தை போகுதா என்று எங்களோட வாழ்க்கையில் அதை காண்பித்தா தான் அந்த வல்லமை அவர்களுக்கும் பிறப்படும். இப்பொழுது நீங்கள் உங்களோட கர்த்தருடைய வல்லமையை பிறப்பிட்டு எங்களை ஆசீர்வதித்த உங்களை கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர். God bless you. Amen. Amen. Amen. அருமையான வார்த்தையை கத்தர் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கத்தர் நேற்று மீண்டும் மாறாதவர். நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் சிஸ்டர் அருந்ததி அவர்களே அழைப்போமாக, வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அருந்ததி.
2: பிரைஸ் தி லார்ட். அம்மா பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமென். உங்களோட குரலை கேட்கவே ஆவலா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. அனுப்பிய நன்றி செலுத்தி வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you.
2: உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே.
3: Recording in progress.
2: நேயர்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த ஊழியத்திலே இருக்கிற ஒவ்வொரு மகேந்திரன் ஐயா, லெஸ்லி ஐயா மற்றும் சிஸ்டர் டாலி, சிஸ்டர் அஞ்சினி அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். விசேஷமாக எனக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் என்பதாக நாங்கள் ஜபம் செய்வோம்.